நேரம் 5:35 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் புது நிகழ்ச்சியில் அடுத்து திருமால் பெருமை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸன் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவணா மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 21 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: பார்ப்பனர் வேதம் ஓதுவதை மறந்தாலும் குற்றமில்லை. உயர் குடிப்பிறப்பு என்பது ஒழுக்கம் குறைந்து போனால் அழிந்து போகும். குறள் எண் 134, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: மறப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பால் பிறப்பொழுக்கம் குண்ட கடும்.
0: பார்ப்பனர் வேதம் ஓதுவதை மறந்தாலும் குற்றமில்லை. உயர் குடிப்பிறப்பு என்பது ஒழுக்கம் குறைந்து போனால் அழிந்து போகும். குறள் எண் 134, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரீச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். நேர்களை இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் உலாவரும். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ப எழில் ராமராஜ் அவர்கள். இன்று காலை 7:00 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். ஏழு 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி.

காலை 8:50 தெங்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, விடுமுறை நாட்கள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. நேர்களே, இன்று காலை 10:02 சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:17 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்று கனி சால்வை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி அரிய தகவல்கள் கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள்.

12 பத்துக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நம்பிக்கை தந்த நட்புகள். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து முக்கியரட்டை கீரையின் பற்றி கேட்க இருக்கிறோம்.

பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, இன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1967 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்க இருக்கிறீங்க. மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். ஆறு 55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம் பற்றி கேட்கலாம். இரவு 10:00 சுகமான ராகங்கள்,

நேர்களே, இன்றைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 256-1132, 256-1133, இணைப்பெண்ணாக 0462.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் என்னைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் சரியாக 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்கார பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்கார பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கனிகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. அச்சமின்மைதான் ஆன்மீகத்தின் முதல் வேலை.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:33. ஒருவர் தன் கடமையை செய்யும் பொழுது உண்டாகும் துன்பங்களையே இன்பமாக எண்ணிக்கொண்டால் அவர்களுக்கு பகைவரும் நன்கு மதித்து போற்றும் தன்மை வருமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:40. உண்மையை கடைபிடிப்பவர்களால் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை.

0: கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:45. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: ஆடிப்பட்டத்தில் துவரை சாகுபடியில் அதிக மகசூல் பெறலாம். எல்ஆர்ஜி 52 என்ற ரகம் 165 முதல் 170 நாட்கள் வயதுடையது. ஒரு ஏக்கருக்கு 600 முதல் 800 கிலோ மகசூல் கிடைக்கும். வாடல் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. சாதாரண முறையில் விதைக்க ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் கால்சியம் குளோரைடு கலந்த பின் விதைகளை அந்த கலவையில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் விதைகளின் செல் கடினப்படுத்தப்பட்டு நீரை கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கும். பயிர் வளர்ச்சி பெற்று அதிக விளைச்சல் பெற வழிவகுக்கும். கடினப்படுத்தப்பட்ட விதையை 50 மில்லி லிட்டர் ரைசோபியம், 50 மில்லி லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவ உயிர் உரத்துடன் மற்றும் 100 மில்லி லிட்டர் சூடில்லாத அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து 15 நிமிடம் நிழலில் உலர வைத்து விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் கலந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும். வடிகால் வசதி கொண்ட செம்மண் நிலம் துவரை சாகுபடி செய்ய ஏற்றது. விதைப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 2 டன் என்ற அளவில் இட வேண்டும். தனிப்பயிர் சாகுபடிக்கு 5 முதல் 6 அடி இடைவெளியும் ஊடுபயிர் சாகுபடி செய்யும் இடங்களில் 6 அடி இடைவெளியிலும் விதைக்க வேண்டும். விதைத்த 30 நாளில் முதலாவது களை எடுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது விதைத்த 20 நாளில் இமாசிதஃபர் என்னும் களைக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும். மானாவாரி பயிராக இருந்தால் 30 கிலோ யூரியா, 150 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் அடியுரமாக இட வேண்டும். இரவை பயிராக இருந்தால் அடியுரமாக 30 கிலோ யூரியா, 300 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் இட வேண்டும். மேலும் விதைத்த 30 நாளில் மீதமுள்ள 30 கிலோ யூரியாவுடன் 20 கிலோ பொட்டாஸ் கலந்து மண்ணில் இட்ட பின் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 45 முதல் 55 நாளில் 2% டிஏபி கரைசல் தெளிக்க வேண்டும். ஒரு வார இடைவெளியில் 2.5% அளவில் டிஏபி கரைசல் தெளிக்க வேண்டும். ஊடுபயிர் செய்யும் இடங்களில் உளுந்து, பாசிப்பயிறு, அவரை, நிலக்கடலை, மொச்சை போன்ற பயிர்களை விதைக்கலாம். சோளத்தை ஊடுபயிராக செய்யும் போது காய்ப்புழுவின் பாதிப்பு குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இருமுறை ஊடுபயிர் சாகுபடி செய்யவும் வாய்ப்புள்ளது. முதல் 75 நாட்களுக்குள் உளுந்து பயிர் சாகுபடி செய்து பின்னர் பவர் டில்லர் மூலம் உழவு செய்து கொள்ளு பயிர் சாகுபடி செய்தால் இரட்டிப்பு லாபம் பெற முடியும். இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பதன் மூலம் மானாவாரியில் சாகுபடி செய்யும் துவரையில் ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை லாபம் பெற முடியும். மீன் அமினோ அமிலம் தயாரிக்க மீனின் தலை, குடல் மற்றும் வால் என அனைத்து பாகங்களையும் பயன்படுத்தலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் போது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்துவிட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 5 கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் 5 கிலோ நாட்டு சர்க்கரையை ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் 1/3 மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை பருத்தியாலான துணியை கொண்டு இறுக மூடிவிட வேண்டும். இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்கிவிட வேண்டும். பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் திரவத்தை வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாதம் வரை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். 20 மில்லி லிட்டர் மீன் அமினோ அமிலத்தை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதனை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம். இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும்.

போது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. இதை தெளிக்கும் போது மற்ற அங்கக இலைவழி தெளிப்பான்களை பயன்படுத்தி இருந்தால் 15 நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களான மிளகாய், பூசணி, வெள்ளரி, புடலை, சுரைக்காய், பரங்கிக்காய் போன்ற விதைகளுக்கு குறைந்தபட்ச முளைப்பு திறன் 60% இருக்க வேண்டும். கத்தரி மற்றும் தக்காளி ஆகியவற்றின் குறைந்தபட்ச முளைப்பு திறன் 70%, வெண்டை மற்றும் மிளகாய் பயிர்களுக்கு குறைந்தபட்ச முளைப்பு திறன் 65% மற்றும் 60% ஆகும். விவசாயிகள் விதைப்பு மேற்கொள்வதற்கு முன்பு விதை தரம் அறிந்து விதைப்பு செய்ய வேண்டியது முக்கியமானதாகும். வயல்களில் மக்கிய உரம் மற்றும் தொழு உரம் போன்ற அங்கக பொருட்களை இடுவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இவை நோய் காரணிகளுடன் போட்டியிடும் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். மண்ணின் அமில கார குறியீடு அளவை சரி செய்வதுடன் சில நோய்களை கட்டுப்படுத்த உதவும். அங்கக இடுபொருட்களை மண்ணில் இடுவதால் மண்ணின் கட்டமைப்பு, நீர்பிடிப்பு திறன், மண் துகள் அளவுகள் ஆகியவை

0: மக்கிய உரம் மற்றும் தொழு உரம் போன்ற அங்கக பொருட்களை இடுவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இவை நோய் காரணிகளுடன் போட்டியிடும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். மண்ணின் அமில கார குறியீடு அளவை சரி செய்வதுடன் சில நோய்களை கட்டுப்படுத்த உதவும். அங்கக இடுபொருட்களை மண்ணில் இடுவதால் மண்ணின் கட்டமைப்பு, நீர்பிடிப்பு திறன், மண் துகள் அளவுகள் ஆகியவை மாற்றமடையும். மேலும் மண்ணில் உள்ள நூற்புழு எதிரி உயிரினங்கள் பல்கி பெருக ஏதுவான சூழலை ஏற்படுத்தும். இவ்வுயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்து இவை நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 29 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். நேரம் சரியாக காலை 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இசிகா. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயற்கை என்பது நம் முன்னோர்களிடமிருந்து பெற்ற சொத்து அல்ல, நமது குழந்தைகளிடமிருந்து வாங்கிய கடன். இன்று நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், வாழும் நிலம் என அனைத்தும் ஆபத்தில் உள்ளன. ஒரு மரத்தை வெட்டும் கோடாரியை நாம் பிடுங்கி எரிய வேண்டும். இயற்கையை சீரழிக்கும் தொழிற்சாலைகளையும் பிளாஸ்டிக் பயன்படுத்துபவர்களையும் சமூக பகைவர்களாக அடையாளப்படுத்துங்கள். வெறும் மரம் நடுவது மட்டும் போதாது, மூச்சு விட காற்று இல்லாத போது கோடிக்கணக்கான பணம் எதற்கு? குடிக்க தண்ணீர் இல்லாத போது உனது வானளாவிய கட்டிடங்கள் எதற்கு? இனியும் தூங்கினால் நாம் பிணங்களாகத்தான் விழிப்போம். மண் காப்போம், உயிர் காப்போம். இயற்கையின் காலடியில் மந்தி இட்டு மன்னிப்பு கேட்போம். இயற்கையை

0: பயப்படாதே, இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள், இயற்கையை மீட்டெடு. நன்றி, வணக்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் இசிகா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து நாம இறைச்சல் மாசுபாடு குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆரோக்கியமாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் முதன்மை காரணமாகிறது. இறைச்சல் என்பது என்ன? தேவையற்ற அதிக சப்தம், அல்லது மனதிற்கு விருப்பமில்லாத ஒலி, அல்லது மனதிற்கு வெறுப்பு தருகின்ற ஒலி, இன்னைக்கு நவீன நாகரிகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒலிதான் இறைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா, நம்முடைய காதுகளுக்கு இனிமையாகாத ஒலி எல்லாமே இறைச்சல் தான். இந்த இறைச்சல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, வளிமண்டலத்தையும் உயிரினங்கள், அதுக்கப்புறம் மனிதருடைய உடல் நலத்தையும் பாதிப்பதா வந்து சொல்றாங்க. இந்த இறைச்சல் மாசுபாடு சுற்றுச்சூழலை பாதிப்படைய செய்தான். துணி ஆலை, காகித தொழிற்சாலை, உரத் தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, அனல் மின் நிலையம், ஆட்டோமொபைல், கல்குவாரிகள், இந்த தொழிற்சாலைகளில் நடைபெறக்கூடிய பணிகள் அளவுக்கு அதிகமான இறைச்சலை உருவாக்குதான். நிச்சயமாக அந்த தொழிற்சாலை அருகே நின்று கேட்டோம் என்று சொன்னால் இதை உணர முடியும். கனரக வாகன தொழிற்சாலையில் 115 டெசிபல் அளவில் இறைச்சல் ஏற்படுதான். இதுபோல ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் குறிப்பிட்ட டெசிபல் அளவு இறைச்சல் வெளியேற்றப்பட்டு வளிமண்டலம் மாசுபடுதான். பணியின் போது இயந்திரங்கள் வெளிப்படுத்தும் ஒலி. இரண்டாவது, இயந்திரங்கள் இருக்கும் தளத்தில் ஒலி அதிர்வு ஏற்படுவதால் வெளியேற்றப்படும் ஒலி. மூன்றாவது, ஒலியின் கதிர்வீச்சு சுற்றுப்புறத்திற்கு பரவுதல் காரணமாக ஏற்படும் ஒலி. இதெல்லாம் ஒன்றிணைந்துதான் மிகப்பெரிய இறைச்சலா மாறுபடுதான். இன்னைக்கு நம்ம ஊரு திருவிழா அப்படின்னு சொன்னாலே ஒலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமான சப்தத்தோட பாடத கேட்டிருக்கிறோம். இதன் காரணமா வந்து வளிமண்டலம் மாசடைதான். இந்த தொழிலகம் சாராத மூலங்கள்ல வந்து வல்லொலி என்று சொல்லக்கூடிய லவுட் ஸ்பீக்கர் வந்து முதலிடம் பிடிக்குதான். இன்னைக்கு பேருந்துல போறோம், அளவுக்கு அதிகமா பாடல ஒலிக்க விடுறாங்க. யாராவது ஒரு அழைப்பு அலைபேசியில் அழைத்தால் கூட நம்மளால பேச முடியாத ஒரு நிலை. நடத்துனரை கூப்பிட்டு பேருந்தில் வந்து கொஞ்சம் ஒலி அளவை குறைங்கன்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய அற்புதமான பதில், ஸ்பீக்கருக்கு நேரையா நீங்க உட்காந்துருக்கீங்க, ஸ்பீக்கர் இல்லாத இடத்துல போய் நீங்க உட்காருங்க அப்படின்னு அற்புதமான பதில சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஏன், நான் கூட கேட்டிருக்கிறேன். இப்படி தொடர்ந்து அளவுக்கு அதிகமான சப்தங்களை நாம் கேட்கும் போது நம் காது பாத்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து கேட்கும் செவித்திறனை இழந்து விடுமா. போக்குவரத்து வாகனங்கள்ல வந்து எதிர்பாராத இறைச்சல் ஏற்படும் போது எதிர்பாராத விபத்தும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஒரு கனரக வாகனம் 4 சக்கர வாகனத்தின் இறைச்சலை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான ஒலியை எழுப்புதான். இப்படி அளவுக்கு அதிகமான ஒலிகளை எழுப்புவதால் அது பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதோடு மனித உறுப்புகளை வந்து பாதிப்படைய செய்தான். ஆகவே நண்பர்களே, குறைவான ஒலியை பயன்படுத்தி நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் வரணி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட ஒரு சின்ன சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய தடைகள் வரத்தான் செய்யும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்தோம்னா நமக்குள்ளே தான் இருக்கும். நம்ம எதுக்காவது பயப்படுவோம், இல்லை ஏதாவது நடந்தால் தப்பாயிடுமோ அப்படின்னு பயப்படுவோம், இல்லை தப்பாயிடுச்சுன்னா அவமானம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவோம். அந்த பயம் இல்லை அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய படிகளை நம்ம சுலபமாக தாங்க முடியும். அதனால் முதல்ல மாற்ற வேண்டிய

0: நம்ம கிட்ட இருக்கிற பயத்தை எடுத்துட்டு தைரியத்தை கொண்டு வரது தான். நிகழ்ச்சியில முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்குவோம் பகுதியில வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றும் நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். இன்னைக்கு என்ன தகவல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம்.
1: இன்று சலவை செய்யும் தொழில் மற்றும் துணி அயனிங் செய்து கொடுத்தல், இந்த தொழில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. காரணம், மக்களுக்கு வீட்டிலே துணியை துவைத்து அயனிங் செய்து கொள்வதற்கு நேரமில்லை. எனவே தள்ளுவண்டியில் வைத்து வீடு வீடாக வந்து அயனிங் செய்து கொடுப்பவர்கள் அல்லது சிறிய கடைகள் வைத்து ஆங்காங்கே அயனிங் செய்து கொடுப்பவர்களிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் பெரிய ஆஸ்பத்திரிகள், ரயில்வே, லாட்ஜுகள் எல்லாம் பெரிய இயந்திரங்கள் வைத்து சலவை செய்கின்ற நிறுவனங்களையே நாடுகிறார்கள். எனவே பெரிய அளவில் ஏறக்கூடிய ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ரயில்வேயிலிருந்து கொடுக்கக்கூடிய பெட்ஷீட்டுகளில் இருந்து அதேபோல் ஆஸ்பத்திரிகள், லாட்ஜுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களையும் இயந்திரமே நன்றாக துவைத்து அயனிங் செய்து கொடுக்கும். சில வகை துணிகளை மட்டும் தனியார் அயன் செய்வார்கள். இப்படிப்பட்ட தொழில்கள் அனைத்து பெரிய நகரங்களிலேயும் வந்துவிட்டன. இதற்கு பெரிய பயிற்சி தேவையில்லை. அந்த இயந்திரத்திற்கு நிரந்தரமாக தண்ணீர் சப்ளை செய்கிற அளவுக்கு ஒரு வாட்டர் டேங்க் வேணும். இந்த இயந்திரம் கோயம்புத்தூரில் கூட தயாராகிறது. இதை வாங்கி வைத்து அரசிடம் ஜிஎஸ்டி போன்ற பதிவு எண்களை பெற்றுவிட்டு டெண்டர் போட்டால் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய துணிகளை கொடுத்து மாதந்தோறும் அதற்குரிய கட்டணத்தை கொடுப்பார்கள். அதுபோல் நிறைய பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்டல்கள், மனநோய் குன்றியோருக்கான இல்லங்கள் என்று எங்கெல்லாம் இல்லங்கள் இருக்கின்றனவோ அங்கும் வெளியே மொத்தமாக கொடுத்து வாங்குவார்கள். அதேபோல் இப்போதெல்லாம் ஒரு துணி அயன் செய்வதற்கு 10 ரூபாய் இருந்தது 15 ரூபாய் ஆகிவிட்டது. எனவே தான் அயன் செய்பவர்கள் நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அயனிங் செய்வதை வீடு வீடாக போய் செய்வதை விட நல்லதொரு கடை வைத்து லாட்ஜுகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நிறைய இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் வைத்தால் அயனிங் செய்வதற்குரிய வேலையும் நன்றாக வரும். இப்போதெல்லாம் ஒரு மாடி 10 மாடி 20 மாடி கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. ஒரு மாடியில் 4, 6, 8 வீடுகள். அப்படி என்றால் ஒரு கட்டடத்திலேயே 80-100 வீடுகள் இருக்கக்கூடிய காலமாகிவிட்டது. அப்போது ஒரு வீட்டிலே 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பேருக்கு இந்த சலவை செய்வதனுடைய அயனிங் செய்வதற்குரிய வேலை இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துப்பார்கள். எனவே மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாகவும் முன்போல் அல்லாமல் நிறைய துணிமணிகளை மக்கள் வாங்குவதாலும் வெளியே கொடுத்து அயனிங் செய்வது தான் தரமாக இருக்கும் என்று நடுத்தர மக்கள், உயர்தர வருமானம் உள்ளவர்கள் நினைப்பதாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பம்பாய் போன்ற பெருநகரங்களில் பெரிய அளவில் இந்த 100 பேர் வேலை வாக்கிற சலவையகத்தை நான் பம்பாய் சென்றிருந்தபோது பார்த்தேன். சமீபத்தில் மதுரை அருகே ஒரு ஆட்டோமேட்டிக் இயந்திரம் மூலம் ரயில்வே, மதுரையில் உள்ள அனைத்து ஆஸ்பத்திரிகளுக்கும் சலவை செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை ஒரு பெண் தொழில் முனைவோர் நடத்தி வருகிறார். அங்கே என்னை அழைத்து சென்று காட்டினார். 20க்கு மேற்பட்டவர்கள் அங்கே பணிபுரிகிறார்கள். எனவே அதிக முதலீடு இல்லை, குறைந்த முதலீடு. அது உடனுக்குடன் 10 லட்சம் ரூபாய் வரை தமிழ்நாடு அரசிடமும் மத்திய அரசின் பிஎம்இஜிபி ஸ்டார்ட் அப் போன்ற திட்டங்களிலும் உடனடியாக இதற்கு கடனுதவி கிடைக்கும். அதேபோல் வேலைவாய்ப்பும் பலருக்கு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நல்ல லாபகரமான துறை, நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே மிகப்பெரிய சின்ன அளவில் செய்யாமல், ஏனென்றால் இப்போதெல்லாம் வெளியே கொடுத்து ஆற்று தண்ணீரிலும் குளத்து தண்ணீரிலும் துணியை துவைத்து வந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. எனவே தான் வீட்டிலே துவைத்து வெளியே அயன் பண்ணி கொடுக்கலாம், அயன் பண்ணி வாங்கலாம் என்று நினைக்கிறார்களே ஒழிய சுத்தமான தண்ணீரில் தரமாக துணியை துவைத்து கொடுப்பவர்களுக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் என்று சேலை போட்டு போன்றவர்களுக்கு கட்டணம் விதித்தாலும் வாடிக்கையாளர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். எனவே அருமையான சலவை தொழில் மற்றும் அயனிங் சேவை மற்றும் பட்டு துணி, விலை உயர்ந்த துணிகளிலே டார்னிங் என்று சொல்வார்கள், சின்னஞ்சிறு கிழிசல் வந்துவிடும், சிறிய ஒரு தீ பட்டுவிடும் அல்லது கிழிந்து விட்டால் அதை அது தெரியாத அளவுக்கு ஒரு தையல் மிஷின் வைத்து கையால் நூல் கொண்டு எம்ப்ராய்டரி மூலமாக அதை மறைத்து அழகாக செய்யக்கூடிய தொழிலையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி பெட்ரோல் வாஷ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான பட்டு

0: பட்டால் செய்யப்பட்ட துணிகளை, பட்டால் செய்யப்பட்ட கோட்டு போன்றவற்றை, பட்டு வேஷ்டி மற்றும் பட்டு சேலைகளை மிக தரமாக பளபள என்று புத்தம் புதியது போல் அயனிங் செய்து கொடுக்கக்கூடிய புதிய முறைகள் வந்துவிட்டன. எனவே இந்த சலவேகம் மற்றும் துணி அயனிங் தொழில் லாபகரமான தொழில் என்பதால் பெரிய முதலீடும் தேவையில்லை, பெரிய தொழில்நுட்பமோ படிப்போ தேவையில்லை. இப்படி லாபகரம் வரக்கூடிய இந்த தொழிலை தொடங்கி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ARR ரகுமான் அவர்களை இசையமைத்து பாடின பாடல். நேரம் சரியாக 7:06.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே முதே நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். இன்று திருவருள் லத்தீஃப் அவர்கள் நமக்காக என்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் தமிழே அமுதேவில்.
1: வணக்கம். கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீஃப். புத்தகம் நூறு படித்து புகழ் என்ன? புத்தகம் நூறு படித்து புகழ்வதென்ன? வள்ளுவர் சொன்ன ஒற்றை மொழி போதும் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள். இங்கே நாம் திருக்குறளை திறனாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். திறனாய்வு என்றால் ஆய்வல்ல, பொருள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அது அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தை பார்ப்போம். பணிவுடன் வாழ்தல் என்று அதற்கு அர்த்தம். ஒருவன் தன் ஐந்து புலங்களையும் அடக்கி தீய சொற்களையும் செயல்களையும் தவிர்த்து வாழுதல் சிறப்பு என்பதுதான் அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆர் இருள் உயித்துவிடும். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்றால், அடக்கம் என்பது நற்குணம் தேவர்களோடு சேர்த்து வைக்கும். இங்கே தேவர்கள் என்றால் வானவர்களை குறிக்கிறது. அடக்கம் தன்னை அடக்கி வாழும் நல்லொழுக்கம். அமரர் உய்க்கும், ஒருவனை உயர்த்தி தேவர்களின் இடத்திற்கு, அதாவது மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு சேர்க்கும். அடங்காமை, மனதை அடக்காமல் இஷ்டப்படி வாழ்தல். ஆர் இருள் உயித்துவிடும், கொடிய இருள் போன்ற நரகில் அல்லது துன்பத்தில் தள்ளிவிடும். இதை பொழிப்புரையாக சொன்னால், அடக்கமுடைமை என்ற நல்ல குணம் ஒருவனை தேவர்களோடு சேர்த்து வைக்கும். அடங்காமை என்ற கெட்ட குணம் அவனை மிகுந்த இருட்டான இடத்தில் தள்ளிவிடும். இதை விளக்குவதாக இருந்தால், அடக்கம் என்ற நல்ல குணத்தால் ஞான பலம் பெருகும். அதனால் தெய்வத்தன்மை என்ற பிரகாசத்தை அடைய முடியும். அடங்காமை என்ற கெட்ட குணம் அஞ்ஞானம் என்ற இருட்டில் தள்ளிவிடும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த குறள் இது, நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல் இழுக்கப்பட்டு. யாகாவார் ஆயினும் நாகாக்க, அதாவது எதையும் அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்க வேண்டும். காவாக்கால் அடக்காவிட்டால் சொல் இழுக்கப்பட்டு சோகாப்பார், சொல்லி குற்றப்பட்டு துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள். அதாவது பொழிப்புரையாக சொல்ல வேண்டும்.

0: ஒன்றால் எதையும் அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்கி ஆள வேண்டும். அடக்காவிட்டால் குற்றமான சொல்லை பேசி துன்பப்பட வேண்டும். அடுத்த குறள், தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுவும் அநேகமாக எல்லா ஆட்களும் இலக்கியத்திற்கு அப்பாற்பட்டு சாதாரண இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். நமக்கு தீயால் ஏற்பட்ட புண் தழும்பாக இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாம் பேசிய அந்த கடுமையான சொற்கள் மற்றவர்கள் மனதில் ஆறாத புண்ணை ஏற்படுத்தி வரும். அதனால்தான் வில்லம்பு பட்ட துன்பம் மாறாது மாறிவிடும், சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது என்று ஒரு பாடல் உண்டு. அதாவது தீயினால் சுட்டபுண் உள்ள ஆறும் என்றால் நெருப்பினால் சுட்டபுண் உள்ளே ஆறிவிடும், நாவினால் சுட்ட வடு ஆறாது என்றால் நாவினால் சுட்ட வசை ஆறாது. தீயினால் சுட்டபுண் உள்ளே ஆறி போன பின்பும் வெளியில் தழும்பு இருக்கும், எனினும் தழும்பினால் துன்பம் இருக்காது. ஆனால் தீய சொல்லால் உண்டான புண் வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளத்தில் ஆறாமல் இருந்து கொண்டே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேர்களை இதுவரை கேட்டோம் தமிழே அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 டூயட் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக 7:17 ஆயிட்டு இருக்கு.

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நெல்லை பண்பலையில கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு மாணவி அல்லது மாணவன்

தனது தோழனையோ தோழியையோ அவங்க வந்து தனது பிறந்த நாளுக்காக இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு இன்விடேஷன், பர்த்டே இன்விடேஷன் லெட்டர். இது எப்படி எழுதணும்னா, வலது பக்கத்தில் ஃப்ரம் டூ போட்டுலாம் எழுத வேண்டாம், வலது பக்கத்தில் உங்கள் வீட்டு அட்ரஸ், முதல்ல டோர் நம்பர், அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட் நேம் எழுதிக்கிறங்க. அதுக்கு கீழே கமா போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரை போட்டு எழுதிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்கூலு அட்ரஸ்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, வீட்டு அட்ரஸ் எழுதும் சரியானதாக தான் இருக்கும். அதுக்கு கீழே டேட்டு, இன்னைக்கு டேட்டு, நீங்கள் இன்னைக்கு லெட்டர் எழுதுறீங்களோ அன்னைக்கு டேட்டை எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. திரும்பவும் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துடுங்க, மார்ச்சின் பக்கத்தில் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டுக்கிறங்க. இந்த மை டியர் ஃப்ரெண்ட் போடுறத விட மை டியர்னு போட்டு நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க பேர் எழுதலாம். ஃப்ரெண்டை பேர் சொல்லிதானே நம்ம கூப்பிடுவோம், அவங்க பேர் எழுதிட்டு அதுக்கு அடுத்த லைனில் நான் சொல்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 15th August. My parents have planned to make a party on the day at 4 PM. அதாவது இன்னைக்கு டேட்டு 6ஆம் தேதினா நம்ம வந்து லெட்டர் எழுதும் பொழுது அடுத்த வாரம் உள்ள பர்த்டேக்கு தான் நம்ம இன்வைட் பண்ணுறோம். இன்னைக்கு லெட்டர் எழுதிட்டு இன்னைக்கே நம்ம கூப்பிட முடியாது, லெட்டர் போய் சேரவே 2 நாள் ஆகும்ல, அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் எழுதணும். நீங்கள் தேர்வில் எழுதும் பொழுது இது கேள்வியில் வந்துச்சுன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் எழுதிட்டு இந்த 4 நாள் கழித்து தான் இந்த பர்த்டே டேட்டு எழுதணும். அதை மாதிரி என்னைக்கு கொண்டாடுறாங்க, எந்த டைமில் கொண்டாடுறாங்கன்னு கண்டிப்பாக அந்த டேட்டில் நம்ம வந்து பதியணும், சரியா? அதுக்கடுத்து ஐ இன்வைட் யூ வித் இம்மென்ஸ் ப்ளஷர், யூ கேன் ஹாவ் எ ஃபன் டைம் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ கம், அவெயிட்டிங் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். என்னது, நான் வந்து உன்னை ரொம்ப சந்தோஷமாக உன்னை அழைக்கிறேன், அதான் இம்மென்ஸ் ப்ளஷர். அதுக்கடுத்து நீ வந்தேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஃபன் டைமாக செலப்ரேட் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அது குறிப்பால் ஒரே லைனில் ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டோம். அவைட்டிங் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ், ஆனால் கண்டிப்பாக நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கடுத்தது கன்வே மை ரெக்கார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், அம்மா அப்பாட்டையும் என்னுடைய ரெக்கார்ட்ஸ், என்னுடைய அன்பை தெரிவித்துக்கொள் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் இப்படி வருது. அப்புறம் வழக்கம் போல் யுவர்ஸ் போட்டு லவ்விங்லி அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய பெயர் எழுதிடலாம். லவ்விங்லின்னு போடலாம், அஃபெக்ஷனேட்லி, லவ்விங்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பெல்லிங். இதுலேயும் அதே மாதிரி தான், ட்ரூலி மாதிரி தான், LOVINGLY, லவ் LOVE போட்டு திரும்ப ஒரு ஐஎன்ஜி போடக்கூடாது. அதே மாதிரி சின்சியர்லி போடக்கூடாது, அஃபெக்ஷனேட்லி போட்டுக்கலாம், AFFECTIONATELY. நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்பெல்லிங் படிச்சுக்கிறங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளையும் நீங்கள் படிச்சுக்கிறணும். எந்த அளவுக்கு நம்ம வொகாபுலரிஸ் எந்த அளவுக்கு புது புது வார்த்தைகளை படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆங்கிலம் கற்பது மிக எளிதாக இருக்கும். நமக்கு நிறைய வார்த்தைகள் புதுசு புதுசாக நம்ம வந்து படிக்கணும், டெய்லி ஒரு 5 வார்த்தையாக நீங்கள் படிங்க, படித்தா தான் உங்களுடைய ஆங்கில அறிவும் மேம்படும். அப்புறம் அட்ரஸ் அந்த என்வலப்பின் கீழே எழுதிட்டு அது கீழே டூன் போட்டு அதை மறந்து போய் உங்கள் அட்ரஸ் எழுதிடாதீங்க, யாருக்கு அனுப்புகிறோமோ உங்கள் ஃப்ரெண்டுடைய நேம் எழுதி அதுக்கு கீழே அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதணும், டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நம்பர் எழுதி அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அதையும் எழுதி சைடில் ஸ்டாம்பையும் ஸ்டாம்ப்புன்னு போட்டு சின்ன கட்டம் போட்டுக்கலாம். இது வந்து நான் எக்ஸாமுக்காக நான் இப்படி சொல்கிறேன், சரிங்களா? நம்ம அனுப்பும் பொழுது நம்ம கவரில் அவங்க பெயர் எழுதி இந்த லெட்டரை அனுப்பிடலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறனல்வெளி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:30 நிகழ்ச்சியில இதென்ன மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சஹானா பாடியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:36 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டுடலாமா? தக்காளி 27 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 90, கொத்தவரங்காய் 30 ரூபாயில் இருக்குது, பாகற்காய் சிறியது 65, பெரியது 50 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 30, முருங்கைக்காய் 25, பெரிய வெங்காயம் 34, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், காராமணி 36 ரூபாய், கோவைக்காய் 50, தேங்காய் பெரியது வந்து 63 ரூபாயில் இருக்கு, சிறியது 60 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில் இருக்கு, மல்லி இலை 45, புதினா 55, கருவேப்பிலை 30 ரூபாய், வெள்ளரிக்காய் 10 ரூபாய், இஞ்சி 200 ரூபாயில இருக்கு, 80 ரூபாயிலும் இருக்கு, மாங்காய் 50 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 90, ரிங் பீன்ஸ் 110, சவுச்சவ் 30 ரூபாய், முட்டைகோஸ் 34 ரூபாயில இருக்கு, பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், குடமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 80 ரூபாயில இருக்கு, வெள்ளை பூண்டு 330 ரூபாயிலும் இருக்கு, 280 ரூபாயிலும் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய், சோயாபீன்ஸ் 120 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 42 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாயில இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 60, கற்பூரவள்ளி 60 ரூபாயில இருக்கு, அது மாதிரி கோழி கூட 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, எலுமிச்சை பழம் 60 ரூபாயில இருக்கு, ஆப்பிள் 260 ரூபாயில இருக்கு, அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாயில இருக்கு, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை 120 ரூபாயில இருக்கு, சாத்துக்குடி 80 ரூபாய், கிருணி பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாயில இருக்கு, ஆரஞ்சு 160 ரூபாயில இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் பார்த்தீங்கன்னா வகைகள் வாரியா 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். சாய் அபயங்கர் இசையில் சாய் அபயங்கரே பாடியிருக்காங்க, கூட கானாமுத்தும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை விஷ்ணு அவர்கள் எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டிருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியாக காலை 7:43 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவல் பத்தி தான் கேட்க போறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 10/8/2026 அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் பேட்டையில் இருக்கு இல்லையா, அங்க வச்சு இந்த பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா 8, 10 அப்புறம் 12 வகுப்பு IIT படித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வந்து இந்த பயிற்சிக்கான முகாமில் நீங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க இருக்கிறாங்க. இதில் வந்து மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் துறையை சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது நிறுவனங்களுக்கு தேவையான இளைஞர்கள் இளம் பெண்களை வந்து தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதில் பங்கேற்க உள்ள பயிற்சியாளர்கள் வந்து தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், முக்கியமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இது எல்லாமே கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து யார் அந்த பயிற்சியாளர்கள் ஆகணும் அப்படின்னு அங்கே முகாம் அட்டன் பண்ண போறீங்களோ அவங்க. இப்போ தேசிய இந்த தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்து கொள்ள இருக்கும் தொழில் நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு மின்னஞ்சல் முகவரியில் கொடுத்து உங்களது பங்கேற்பினை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்னா RIC10PETAI@gmail.com RIC10PETAI@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எந்த நிறுவனங்கள் வரீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸை அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை குறித்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெறத்துக்கு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் 9499055709. மறுபடியும் சொல்கிறேன், 9499055709 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் குறித்து எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்து இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அவர்களும் அறிவு அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. GV பிரகாஷ் குமார் இசையில். நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்டிருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேரில் நேரம் சரியாக காலை 7

50 நிமிடம் ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பந்தி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து தான் கேட்கறோம். இதில் முதற்கட்ட பணி அடங்கிய சுய கணக்கெடுப்பு அப்படிங்கிற நடவடிக்கை வந்து இப்போ தான் முடிஞ்சது. அதாவது 17/7/2026 தொடங்கி 31/7/2026 அன்றுடன் முடிஞ்சது இல்லையா. இதனை தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முக்கிய பணியான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு, அதாவது ஹவுஸ் லிஸ்டிங் அப்புறம் ஹவுஸ் சென்சஸ் பணியானது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 1 தொடங்கி 30 வரைக்கும்

யாக சென்று குடும்பங்களின் வீட்டு வசதி, அப்புறம் வீட்டு குடும்ப பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்கள் வந்து மொத்தம் வந்து 34 வினாக்கள் வாரியாக இருக்கும். இது வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலமாக சேகரிப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து சுய கணக்கெடுப்பு மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பங்கள், அப்புறம் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, சுய கணக்கெடுப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 12 digit இருக்கும், 12 இலக்க எண். அது வந்து வீட்டுக்கு வரும் அந்த கணக்கெடுப்பு அலுவலர் செல்பேசி எண்ணிலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். இது மூலமாக நம்ம எதிர்கால திட்டமிடுதல், நலத்திட்டங்கள், அப்புறம் மாவட்டத்தின் அடிப்படை வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்த முதன்மை ஆதாரமாக அமையும். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. RRR திரைப்படத்திற்காக மரகதமணி இசையில் அனிருத் பாடின பாடல். நேரம் சரியாக 7:54 ஆக இருக்குது.

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும்.

என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப்போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நிறமட்டம் அணியுமோ நம்முடைய ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நீர் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லிவிட்டு இப்போ நாம் என்ன நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மளுக்காக தகவல் தராங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது வருவாய்த்துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆவணங்கள் மற்றும் சில சொற்கள் இவற்றையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். 1983 தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அதன் மூலம் அந்த பட்டா கொடுத்தாங்க. நம்ம இப்போ இந்த பட்டா அப்படின்னா என்ன, அதுபடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பட்டா அப்படிங்கக்கூடிய வார்த்தை அது எவ்வளவு பெரிய விஷயத்தை சங்கதிகளை உள்ளடக்கியது என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த 1983 அந்த சட்டத்தை இயற்றின பிறகு பட்டா பாஸ் புத்தகம் என்ற பெயரில், அதாவது ஒரு புக்கு மாதிரி இருக்கும், பட்டா பாஸ் புத்தகம் என்ற பெயரில் நில உடைமை பதிவேடு புத்தகம் வருவாய்த்துறையினரால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தின் முகப்பு அட்டையில் மாவட்டத்தின் எண், தாலுகாவின் எண், கிராமத்தின் எண், நில உடைமை பதிவேடு எண், பட்டா எண் ஆகியவை அச்சிடப்பட்டு சுமார் 32 பக்கங்கள் கொண்ட புஸ்தகமாக வடிவமைத்து வழங்கினார்கள். இது நான் சொல்றது முன்னால நடந்த ஒரு விஷயம், 1983 அந்த வருஷங்களில் நடந்தது. இந்த பட்டா புத்தகத்தில் பட்டாதாரருடைய விவரம், நிலங்களின் முழு விவரம், அந்த கடன் ஏதாவது வாங்கியிருந்தாங்களா அந்த விவரம், திருப்பி செலுத்தும் அந்த கடனை திருப்பி செலுத்தும் விவரம், நிலத்தின் பதிவு குறித்த விவரங்கள், அதாவது விற்பனை, கொடை, பரிமாற்றம், குத்தகை, குடிவாரம், அடமானம் முதலிய நடவடிக்கைகள், அதை மாதிரி ஏதாவது இருந்தால் அது அதை பற்றிய விவரங்கள், அதே மாதிரி கூட்டு நில உரிமையாளர், இப்போ வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு நிலத்துக்கு உரிமையாளராக இருக்கலாம், அப்போ அந்த கூட்டு நில உரிமையாளருடைய விவரம், அதுக்கப்புறம் இந்த மெட்ரிக் முறை மாற்றுப்பட்டியல்னு ஒன்று இருக்குது, ஏக்கர்லேருந்து ஹெக்டேருக்கு மாற்றத்திற்காக எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களும் அதில் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த பட்டா புஸ்தகங்கள் தான் 1983 நடைமுறைக்கு இருந்தது. இந்த பட்டாவை பெற்றிருக்கும் நில உரிமையாளர் அவருடைய நிலத்தினை விற்பனை செய்யும் போது பட்டா புத்தகத்தையும் அந்த யார் கிரயம் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவார். கிரயம் பெற்றவர் கிரய ஆவணத்தின் நகல் அந்த பட்டா பாஸ் புத்தகத்துடன் சென்று கிராம நிர்வாக அதிகாரியிடத்தில் விண்ணப்பம் செய்து பட்டா பாஸ் புத்தகத்தில் நிகழ்கால உரிமையாளர் பெயரை பதிவு செய்து பெற்றுக்கொள்வார். அதாவது இப்போ கிரய நான் வாங்கியிருக்கிறேன், இந்த அதுக்கான கிரய ஆவணம், அந்த பட்டா பாஸ் புத்தகத்தை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த கிராம நிர்வாக அதிகாரியை அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் வந்து அதனை பெயர் மாற்றம் செய்து கொடுப்பார். தமிழக அரசு மீண்டும் 1987 தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு புத்தக விதிகள் என்ற சட்டத்தை இயற்றி மீண்டும் பட்டாவின் பதிவுகளை வரைமுறைப்படுத்தியது. தற்போது பட்டாக்கள் அனைத்து முழுமையாக இணைய வழியில் தயார் செய்யப்படுகிறது. பட்டா பெயர் மாற்றம் போன்ற அனைத்தும் இணைய வழியாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அதனால் மோசடி ஆவணப்பதிவு

0: வகுப்புகள், போலி உரிமையாளர்கள், இந்த தகாத செல்வாக்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய திருத்தங்கள். தகாத செல்வாக்குன்னா ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பெரிய பதவியில் இருப்பவரோ அல்லது தன்னுடைய பெயரை பயன்படுத்தியோ அந்த பட்டாவில் பெயரை மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்பொழுது தடுக்கப்படுகிறது. பதிவு அலுவலகத்தில் பத்திரங்கள் தாக்கல் செய்யும் பொழுது தாய் பத்திரம் மற்றும் நிலத்தின் உரிமையாளர் பெயரில் பட்டா இருந்தால் மட்டுமே தற்போது சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 5 என்ன சொல்கிறது என்றால், விற்பனை, கொடை, அடமானம், ஏற்பாடு, சொத்து பரிமாற்றம் ஆகிய எதன் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலேயோ நிலம் எதனையும் உரிமை மாற்றம் செய்வது தொடர்பான ஆவணம் எதையும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கிற, அதாவது அந்த அதிகார அமைப்பின் முன்பு பதிவு செய்யும் பொழுது அத்தகைய நிலம் தொடர்பான பட்டா பதிவு புத்தகம் தாக்கல் செய்யப்பட்டாலன்றி அத்தகைய பதிவு செய்கிற அதிகார அமைப்பினால் பதிவு செய்யப்படுதல் ஆகாது என்று கூறியுள்ளது. அந்த தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவில் சொல்லியிருக்கு, நீ பட்டா இல்லை என்றால், பட்டா கொண்டு வரவில்லை என்றால் அந்த நிலத்தை யாருக்கும் பதிவு செய்து கொடுக்கக்கூடாது என்று ஒரு விஷயத்தை இந்த பிரிவு 5 சொல்கிறது. அப்போ கணினி முறைப்படுத்துவதற்கு முன்னர் கையேடு பட்டா என்றும், கணினி முறைப்படுத்திய பின்னர் அது UDR பட்டா என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போது பட்டா சிட்டா போன்ற விவரங்களை இந்த இ-சேவை மையம் மூலமாகவும் இணையதளத்தில் TNE Services மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் பார்வையிடவும் செய்யலாம். நிறைய அந்த பட்டா சிட்டா அந்த விவரங்கள் அனைத்தும் இப்போ வந்து இணையத்தில் இப்போ நமக்கு வந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால் யாருனாலும் அதை இப்போ வந்து இந்த நிலம் யார் பேரில் இருக்கிறது, அந்த புலையன் அதாவது சர்வே நம்பரை நம்ம உள்ளீடு செய்து அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாவட்டம், அந்த கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள புலையன் சர்வே நம்பர், இந்த நம்பரை வச்சு இது யார் பேரில் இந்த பட்டா இருக்குன்னு யாருனாலும் தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இப்பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இந்த பட்டா வந்து இணையத்தில் இருக்கிறது. அதனால் இணையத்தில் இப்பொழுது விண்ணப்பம் செய்து அனைத்தையும் இணைய வழியாக பெறுவதனால் இந்த திருத்தல் வேலைகளில் போலியான சங்கதிகள் செய்வது பெரும்பான்மையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த பட்டாக்களில் நிறைய வகைகள் இருக்கு. அது என்னென்ன பட்டா அப்படிங்கிறத நாம் நாளைக்கு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நம்மளுக்காக தகவல்கள் தந்தாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள்.

சூப்பரான ஒரு புதிய நாள் நம்மளுக்கு பரிசாக கிடைச்சிருக்கு. இந்த புதிய நாள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காமல் இன்றைக்கு நாளை நம்ம புதுசாக தொடங்கலாங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கு நாள் தான் தீர்மானிக்கணும். நேற்றுக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு அப்படியே குழப்பாமல் இன்றைக்கு நிறைய ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸோடு இதெல்லாம் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு நாளை தொடங்குங்க. வேலைக்கு செல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பள்ளி கல்லூரிக்கு புறப்பட்டுருக்க மாணவர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ நிகழ்ச்சியில் மேகா திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: உற்சாகமாக உங்கள் உள்ளம் தொட்டுக்கொண்டிருப்பது நல்லிப்பான் பழைய 102.6 நேரம் 8 மணி 15 நிமிடம். நேர்களே, இப்போ நாம் கேட்க இருக்கிறோம் வேதமும் நாதமும் உரை வழங்குறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எதிலும் வரைமுறை அமைத்தல் வளர்ச்சிக்கு உதவும். இந்த வகையில் பரதநாட்டியத்தில் பதபர்ணம் இயற்றுபவர்கள் நாயக நாயகி பாவ லட்சணங்களை அடிப்படையாக கொண்டு வர்ணங்கள் இயற்றப்படுகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் கூடி வாழும் ஸ்திரீ புருஷர்கள் தங்கள் தங்கள் செய்கையினால் அநேக விதமான பேதங்களை அடைகின்றனர். அந்த வகையில் அஷ்டவித நாயகிகளின் சிருங்கார ரசானுபாவத்திற்கு தக்கபடி சுவாதீனபதிகா, வாசக சச்சிகா, பிரகோத்கண்டிதா, விப்ரலப்தா, கண்டிதா, கலகாந்தரித்தா, புரோக்ஷித பர்த்ருகா, அபிசாரிகா என 8 வித நாமபேதங்களை அடைகிறார்கள். நாயக பேத லட்சணம் பதி, உபபதி, வைசிகன் என 3 ஆவார்கள். அஷ்டவித

நாயகிகளின் பிரகுத் கண்டிதா கண்டிதா என்ற இரு நாயகிகளின் ரசானுபாவத்திற்கு தக்கபடி பதவர்ணங்கள் கூடுதலாக இயற்றப்பட்டிருக்கிறது. பிரகுத் கண்டிதாவின் ரசானுபாவத்திற்கு தக்கபடி பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் தன்யாசி ராகத்தில் ஆதி தாளத்தில் நீ இந்த மாயம் செய்தால் நியாயம் தானோ தயாநிதிய என்றும் பாயுமாறன் அன்பினாலே புண்படு பாவையை கண்ணால் பாராமல் இன்னும் நீ இந்த மாயம் செய்தால் நியாயம் தானோ என்று ஏற்றியிருக்கிறார். இந்த வர்ணத்தின் சரணத்தில் பிரகோத் கண்டிதா பாடுவதாகவே அமைந்திருக்கிறது. அயர்கூல தீபமே அருள் தாரா என்றும் அடுத்த வரியில் தருணமிது நினைந்து நினைந்துள்ளம் வருந்தினேன் கருணை நீதி மனதும் கனிந்தருள் விரைந்து ஆய கூல தீபமே அருள் தாராய் என்று பாடி நிறைவாக

என்னை இன்று மறந்தாய். பனி நிலாவில் தவள் இனிய தென்றலில் எனது மேனி அழல் மெழுகு போலுருக பகலிரா துயிலிரா திருவிழிகளும் பாராமுகமோ தகுமோ மனமும் சிலையோ ஏர்கோல தீபமே என்று தனது நிலையை இறைவனிடம் கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வர்ணம். நாயக பேத லட்சணங்களில் பதி, உபபதி, வைசிகன் போன்ற மூன்று நாயகர்களின் ரசானுபாவத்திற்கு தக்கபடி பதவர்ணங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. பெரியசாமி தூரன் அவர்களால் இயற்றப்பட்ட பைரவி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த பதவர்ணத்தின் சரணத்தில் விண்ணும் மண்ணும் மயங்க விந்தை புரிந்தவனை என்று இயற்றப்பட்டிருக்கிறது. இதில் பதியாகிய நாயக லட்சணத்தை விரிவாக கூறப்பட்டுள்ளது. பதியின் நாயக லட்சணம் என்பது வேத சாஸ்திரோத்திரமாக விவாகம் செய்து கொண்ட ஸ்திரீயுடன் கலந்திருப்பவன் பதியாம். சீதா பிராட்டி ஒருத்தியுடன் சிருங்கார சுகம் அனுபவித்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை இதில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நீரமிட்ட மணி 24 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கங்க. காலை எழுப்பினதும் நல்ல ஒரு பொன் சிரிப்போட வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள். அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ஒரு சிரிப்பை சிரிங்க. ஏன்னா அந்த சிரிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய டைமில் நம்ம மறந்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி என்னால் இன்றைக்கி நான் என்னெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சிருக்கணும் அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையான நாலு வார்த்தை நம்மளுக்கே சொல்லுங்கள். சூப்பராக இருக்க போதுங்க இந்த நாள் உங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டுருக்கு மொழி திரைப்படத்துலேருந்து.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்க இருக்கிறது சிரிப்போடு உங்களை சிந்திக்கவும் வைக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம்
0: மன்னா. மன்னா மன்னா,
1: என்ன
0: தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறதே.
1: நெற்றி பொட்டில் வீரலால் குத்திக் கொண்டிருக்கும் போதே தெரியவில்லையா சிந்தனையில் இருக்கிறேன் என்று?
0: அது நன்றாக தெரிகிறது மன்னா, ஆனால் என்ன சிந்தனை, எதை குறித்து என்று கூறினீர்கள் என்றால் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா?
1: உதவி உதவி என்ற பெயரில் என்னை மேலும் குழப்பி அந்த குழப்பத்தில் என்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதானே உமது வழக்கம். அதைத்தானே செய்ய போகிறேன்.
0: என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் மன்னா.
1: எனது கேள்விக்கு பதில் கூறும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நாணயத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன?
0: இதெல்லாம் ஒரு கேள்வியா? இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன.
1: மனிதருக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன?
0: கடவுள் பாதி, மிருகம் பாதி என்று இரு பக்கங்கள் இருக்கின்றன.
1: ஹிரோஷிமா தினத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன? பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட செய்தி நினைவுபடுத்தும் நாள் தானே.
0: என்ன மன்னர் திடீரென்று அறிவாளியாகி விட்டார்? அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே. ஒருவேளை செய்தித்தாளை படித்து விட்டாரோ? வாய்ப்பில்லை.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு?
0: அது வந்து மன்னா, தாங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிறீர்கள் என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
1: அது இந்த உலகத்திற்கே தெரியும்.
0: இந்த நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கிறது.
1: மந்திரியாரே, என் கேள்விக்கு என்ன பதில்?
2: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?
0: அண்ணா, கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மருந்தை அணு உலையில் உருவாக்கி சீனா சாதனை புரிந்திருக்கிறது. மன்னா, இது மருத்துவ துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள்.
1: அணு உலையில் மருந்தா? ஆபத்தான இடத்தில் எப்படி மருந்து?
0: சீனா வணிகமாக இயங்கும் அணு உலையை பயன்படுத்தி இட்ரியம் 90 என்ற மருந்து மூலக்கூறை தயாரித்து மருத்துவ துறையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.
1: சாதாரணமாக அணு உலை என்பது மின்சார உற்பத்திக்கு தானே பயன்படுத்துவார்கள்? ஆமாம். இது எந்த அணு உலையில் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது?
0: ஷிஜியாங் மாகாணத்தில் உள்ள கின்ஷான் அணுமின் நிலையத்தில் இந்த மருந்தை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை புரிந்திருக்கிறது சீனா. பீட்டா கதிர்வீச்சை வெளியிடும் ஒரு மூலக்கூறையே இட்ரியம் 90 என்று கூறுகிறார்கள்.
1: அப்படி என்றால் இது எப்படி வேலை செய்யும்?
0: இரத்த குழாய்கள் வழியாக நோய் தொற்று பகுதிக்கு சிகிச்சை அளிக்கும் தொழில்நுட்பத்தின் மூலம் நோய் திசுக்களில் இந்த இட்ரியம் 90 செலுத்தப்படுகிறது. இட்ரியம் கதிர்வீச்சு மூலக்கூறு நேரடியாக நோய் பாதிப்பிற்கு எதிராக செயல்படுவதால் மருத்துவ உலகத்தில் முக்கிய சிகிச்சை வடிவமாக இருக்கிறது மன்னா.
1: ஆமாம். இதனால் பக்க விளைவுகள் ஏதேனும்?
0: பக்க விளைவுகள் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் இதன் திறன் குறித்த ஆராய்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு இது பயன்பாட்டிற்கு வரப்போகிறது.
1: இட்ரியம் 90, இதை தயாரிக்கும் முதல் ஆசிய நாடு என்ற பெருமையும் சீனா பெற்றிருக்கிறது என்று கூறும்.
0: ஆமண்ணா, இதுவரை அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடுகள் தான் இந்த மருந்தை பாதுகாப்பான முறையில் தயாரித்து மருத்துவ துறைக்கு அளித்து வந்தன. ஆனால் முதன்முறையாக ஒரு ஆசிய நாடு. எந்த கண்டத்தில் அணுவினால் பேரழிவு ஏற்பட்டதோ அதே கண்டத்தில் இருக்கும் ஒரு நாடு அணுவினால் உயிரையும் காப்பாற்ற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஞ்ஞான விஷயம் தானே?
1: ஆமா மந்திரியாரே, இதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்?
0: நம் நாட்டில் இது ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறது. சீக்கிரமே நாமும் அந்த பட்டியலில் இடம் பிடித்து விடுவோம்.
1: மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்போது அணுவிற்கும் இரு பக்கங்கள் இருக்கின்றன என்று கூறும். அப்படி என்றால் ஹிரோஷிமா தினத்திற்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன.
0: அணுக்கதிர்வீச்சை மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலையும் இன்றைய நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
1: எல்லாவற்றிற்கும் இரு பக்கங்கள் உண்டு. அவற்றில் நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும்.
0: மன்னர் வேண்டே, தங்களுக்கும் இரு பக்கங்கள் இருக்கின்றன.
1: படி கூறுகிறீர்
0: மன்னா. மக்களிடத்தில் தாங்கள் டயட்டில் இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்திகளை கூறுகிறீர்கள்.
1: ஆமாம் ஆமாம், நான் ஒரு விழிப்புணர்வு பிரச்சார சூறாவளி புயல்.
0: ஆமாம், அதே நேரத்தில் அரண்மனைக்குள்ளே இவற்றையெல்லாம் செய்யாமல் அரியணையில் உட்கார்ந்து குரட்டை விட்டு தூங்குவது என்ற மறுபக்கம் இருப்பது எங்களுக்கு தானே தெரியும்.
1: மந்திரியாரே, சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்ய ஓடி வருவது. உமக்கும் சேர்த்து இரண்டு மெதுவடைகளை ஆர்டர் கொடுத்திருந்தேன், அதில் ஒன்று இப்போது கேன்சல். ஒரு வடை, ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்து வாருங்கள், அது எனக்கு மட்டும்.
0: என்ன வடையா? ஆஹா, அவசரப்பட்டு வாயை விட்டு விட்டேனே, வட போச்சே. இன்றைய குறுஞ்செய்தி.
3: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:42 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கங்க. யாராச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு தயங்காதீங்க. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல புன்னகை மனசார சொல்லணும். இங்கே இதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாயை துறந்து சிரிப்போட பாராட்டுறதுக்கு கண்டிப்பாக தயங்காதீங்க. ஏன்னா நம்ம மனசு சில இடங்களில் நம்மளே அறியாமல் பாராட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் தானே. அதனால் நீங்கள் பாராட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களுக்கும் பாராட்டி இன்னைக்கு நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு நீ வருவாயினா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்கலாம். இன்னைக்கு காலையில் 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்காக நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2561132 மற்றொரு 2561133 இணைப்பெண் 0462. இன்றைக்கு காலையில் 10:17 மனம் விரும்புதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இல்லைங்க, கால்லாம் பண்ணி எங்களால் கேட்க முடியாது. நாங்கள் ஒரு மெசேஜ் போட்டாலே நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குங்க. இன்றைக்கு ரவட்டா இந்த குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பரை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443607 94 9443607 94. நேரம் 8:50. நேரலையே இப்ப கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோட 5 குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சு விட்டுது, நான் தோற்று போயிட்டேன்.

அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு.

0: தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாவதுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம் இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார், அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால்.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

நேயர்களை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 8:55 ஆயிட்டிருக்கு. எப்போவுமே சன்ரைஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்ணால் நேராக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு உற்சாகம் நம்மளுக்குள்ளாலே வரும் இல்லையா? அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியன் வந்து தினமும் உதயமாகுது. காரணம் என்ன அப்படின்னா, இருள் அப்படின்னு ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சிரமமும் நிரந்தரமே இல்லைங்க. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கட்டும். உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி நிறையட்டும். முயற்சிகள் வெற்றியாக மாறட்டும். இந்த நாள் முழுக்க உற்சாகமும் ஆரோக்கியமும் இனிய தருணங்களும் உங்களை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தங்க மகன் திரைப்படத்திலேருந்து நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ரக்ரோவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களை. நேரம் 9:03, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, விடுமுறை நாட்கள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேரலையில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-111-32 மற்றும் 256-111-33. நம்ம நிலையோட இணைப்பு எண் 0462. நேரலையில் இணைந்ததும் உங்களுடைய ஊர் பெயர் மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைய நேயர்களுக்கு நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுமுறை நாள் தான் இல்லையா? ஆனால் அந்த விடுமுறை நாள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குதா, இல்லை அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி மாறப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். நாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது விடுமுறை நாள்னால் எப்படி இருக்கும்? காலையிலே கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அம்மா வந்து சமைக்கிற அந்த வாசனை, அப்பா வந்து அப்படியே செய்தித்தாளை புரட்டி படிச்சிட்ருக்க அந்த சத்தம், பாட்டி சொல்கிற கதைகள், தாத்தா கூட்டிகிட்டு போகிற கோவில்கள், நண்பரோடு அப்படியே தெருவில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்துட்டு கிரிக்கெட்லேருந்து கண்ணாம்பூச்சி, கபடி, பாண்டி, இப்படி நிறைய கேம்ஸோட அன்னைக்கு நாள் வந்து சூப்பராக போகும். அதுவும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து அப்படி பேசுகிற சத்தம், சிரிக்கிற சத்தம், அந்த நாள் வந்து கடிகாரத்தை பார்த்துட்டே வாழலை அப்படின்னு கூட சொல்லலாம். நேரம் போகிறதே தெரியாது. விடுமுறை நாள் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா, ஐயையோ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வந்துருச்சான்ன மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துட்ருக்கோம். இது பற்றி தான் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச வர முதல் நேயர் யார்? வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இது பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி ராமநகர்ல இருந்து மாரியப்பன் பேசுறேன்.
1: மாரியப்பன் சார், சொல்லுங்க.
2: அந்த காலத்துல வந்து நாம விடுமுறைக்குனா வந்து உறவினர்கள் வீட்டுகளுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு, தாய்மாமா வீட்டுக்கு, அந்த மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: சரி,
2: ஆனா இப்போ அந்த உறவுகள்லாம் வந்து ரொம்பவே வந்து விட்டு போயிருச்சு. ஆமா, இப்ப வந்து நம்ம பார்க்கு, பீச்சு, அந்த மாதிரி டூரு, அந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகி வெளியூர்களுக்கு போறதுக்கு நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: உறவுகளோட ஒரு கேப் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க?
2: ஆமா, கேப் ஆயிடுச்சு. ஆனா இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட, நம்ம இப்ப வெளியூர் போறது, டூர் போறது, பிக்னிக் போறது, கிடைக்கிற சந்தோஷத்தை விட உறவினர்கள் வீட்டுக்கு போறது, அந்த அவங்க குழந்தைகளோட நம்ம உட்கார்ந்து சின்ன குழந்தைகளோட உட்கார்ந்து விளையாடுறது, அதுதான் சந்தோஷம் அதிகம்.
1: சூப்பர். ஆமா சொல்லுங்க.

0: உற்சாகமான இனிய காலை வணக்கம் நாகர்கோவில் கலிந்தம்மன் தகுதி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் சார். ரஹ்மான் சார் சொல்லுங்க.
0: இடத்துக்கு முதல்ல காலை வணக்கத்தை சொல்லிக்கிறோமா?
1: வணக்கம் சார்.
0: ஆமா, விடுமுறை நாட்களில் அன்று மிந்து எவ்வாறு மாறுபட்டுள்ளது. ஒரு அருமையான தலைப்பு. எங்க காலங்கள்ல எல்லாம் விடுமுறை நாட்கள்னா தாத்தா பாட்டி, மாமா மாமி, சித்தப்பா சித்தி வீடுகள்ல போய் அப்படியே தங்கி அப்படியே உட்கார்ந்து நேரத்தை, அதாவது 2 மாசம் 1 மாசம் லீவுனா அது ஒரு இன்பமா இன்பகரமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்.
1: எப்படா லீவு வரும்னு இருக்கும்.
0: ஆமா, அப்பமா அந்த மாதிரி உள்ள ஒரு இன்பமான சூழ்நிலையில அந்த காலத்துல அப்படி இருந்த காலங்கள்ல. இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, டூர் போறாங்க, ஏதாவது ஒரு புரோகிராம் போட்டு போய் ஊர்களுக்கு போறதும் இந்த மாதிரி. அப்படி இல்லாத சில பேர் அடுத்த வருஷத்துக்குள்ள கோர்ஸ் இப்பவுமே படிக்க வீட்டுல உட்காந்து படிக்க
1: ஆரம்பிச்சிருவாங்க.
0: அந்த விடுமுறை நாட்கள் வந்து ஒரு இன்பகரமா இருந்தது அந்த காலம்தான். என்னுடைய காலங்கள்ல எல்லாம் ரொம்ப இன்பகரமா இருக்கும். அதாவது 1 மாசத்துக்கு முந்தைய 2 மாசத்துக்கு முந்தைய எதிர்பார்த்து இருப்போம், என்னைக்கு விடுமுறை ஓடி என்னைக்கு போகணுங்கிற மாதிரி. ஆனா இப்ப அப்படி இல்லம்மா, அடுத்த வருஷத்துக்குள்ள படிப்ப இந்த வருஷத்துல இந்த லீவு நாள்லயே படிச்சிருவோங்கிற மாதிரி படிச்சு மக்கள் மத்தியில அப்படிதான் ஒரு எண்ணங்கள் இருக்க வழியே, இன்னைக்கு உறவினர் வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த காலத்து நினைவுகளை ஞாபகப்படுத்தி நெல்லை ரெயின்போவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோமா? நன்றி அம்மா.
1: நன்றிங்க சார். வாங்க, வணக்கம். எல்லா நேயர்களுமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் விடுமுறை நாள்லாம் பார்த்தீங்கன்னா உறவுகளோட உற்சாகமாக நாங்கள் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு அவங்களுடைய கடந்த கால நினைவுகளை அப்படியே அசை போட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஆனந்த பொங்காற்ற நிகழ்ச்சியில் கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கும், குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விடுமுறை நாட்களும் பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய நினைவுகள் நம்மளுக்குள்ளால் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள், நம்ம பேர குழந்தைகள் விடுமுறை நாளில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம்.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான் எஸ்எல்சி ஜெகன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, விடுமுறை நாட்கள் அன்னைக்கும் இன்றைக்கும் எவ்வாறு மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு காலத்தில் விடுமுறை அப்படின்னாலே வீட்டில் ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் இல்லையா. காலையிலே வந்து வீடு வந்து ரொம்ப பிஸியாயிடும், அதுவும் 7 மார்னிங். சீக்கிரமாக அம்மா எழும்பி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்கள் எல்லோரும் சேர்ந்து டே விளையாட வரியா அப்படின்னு எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு குரலுக்காக காத்துட்ருப்போம். கிரிக்கெட், கபடி, கண்ணாமூச்சி, கொக்கோ, பாண்டி, கில்லி, பம்பரம், காத்தாடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி விதவிதமான வகை வகையான விளையாட்டுக்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இது பற்றி நேயர்கள் வந்து நேரலையில் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். முத்து சார் சொல்லுங்க.
1: சொல்றேன், தோரங்கல்ல இருந்து முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, அன்றைய விடுமுறை காலங்கள் கிடைக்கல, நம்ம சொந்தக்காரை வீட்டுலதான் போயிருப்போம். பைசா செலவும் குறைவு, அங்கேயே சாப்பிட்டு எடுத்து நாளில் கழிச்சுட்டு விட்டு வந்துடும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எப்படின்னா, விடுமுறை நாள் வந்த உடனே கார் எடுத்துக்கிட்டு சில கோயிலுக்கு போய் சில ஊர்ல சுற்றி பார்த்துக்கிட்டு கிளம்பத்தில் வரையதான் நடந்துகிட்டு இருக்கு. அது உள்ள வித்தியாசம், அன்னைக்கு உள்ளது பண செலவு குறைவு, இன்னைக்கு பண செலவு அதிகம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துடைய பிரிகிறேன். நன்றி. நன்றி
0: ஐயா. நிகழ்ச்சியில உங்களுடைய பெயரை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நன்றி. வாங்க. வணக்கம்.
2: அன்பு தோழி லிசி அவர்களுக்கு இனிய காலை ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலம் ஐயா.
0: நல்லா இருக்கும் பரமசிவானந்தம் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குமா?
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவதுமா, லீவு விட்ட பள்ளிக்கூட நேரங்களில் வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸுகள் வந்து லீவு

0: அவங்கள நாங்க
1: ம்
0: அதிகாலையில எந்திரிச்சிருந்தது. எந்திரிச்சிட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடு முடியுமோ உடனே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில
1: போறதுதான்.
0: ஃப்ரெண்டுகளோட போய் விளாண்டுட்டு வச்சுட்டு பிற ஆத்துக்கு குளிக்க போயிட்டு அங்க போய் கூட்டமா சேர்ந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த ஆத்து மணல்கள்ல வீடு கட்டி விளாண்டுட்டு அடுத்தாரு. நான் குளிக்கும் போது எவ்வளவு நேரம் முங்குதம்பு நீ என்னடா அப்படி, திருப்பி அவன் முங்கும் போது நான் என்ன, யாரு அதிக நேரம் மூச்சு அடக்குறான்னு பாத்து இதெல்லாம் சுத்தி முடிச்சு வீட்டுக்கு வர 10-11 மணி ஆயிரும்.
1: ஒரு மணிக்கு சாப்பிடலாம்
0: திருப்பி பார்த்தா அவன் எங்க நேரத்தை பார்க்க வைக்க நானே போன்ல பேசத்தான் வைக்க நேரம் போயிருது, லீவு முடிஞ்சிருது
1: அவ்வளவுதான்.
0: அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெளியிலதான் நிறைய விளையாட்டுகள் வரும். இன்னைக்கு அந்த விளையாட்டுகளே குறைஞ்சிச்சு, தெருக்கள்ல பையங்களே காணும்.
1: அப்போ ஒரு நாளை பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா?
0: நிறைய நேரம் இருக்கும். அந்த லீவு நேரம் பாத்தீங்கன்னா அந்த வீட்லயும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க, படிக்க தொந்தரவுகள் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. நைட்டு நேரம் ஒரு 6 மணிக்கு இருந்து படிப்பாங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்க, எல்லாத்தையும் பேச வைக்க அந்த ஒரு இது இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பள்ளி கல்வி சுமையை நம்ம ஏற்றி விட்டுருவோம். இப்படியா பல பிரச்சனைகளால அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க இழந்துகிட்டு இருக்காங்க.
1: இனி நம்ம குழந்தை,
0: நன்றி.
1: என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வந்து விளையாட்டுகள் விளையாடுவோம் விடுமுறை நாளில். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு முந்தின நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு யோசித்தா கூட நிறைய மெமரிஸ் ஒரு நாள்லேயே நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தூங்கி எழும்போதே மத்தியானம் ஆயிடுதுங்க, டக்குன்னு அந்த நாள் முடிஞ்சிருது அப்படின்ற ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்க சுல்தானிமா.
2: அந்த காலத்துல நம்மள ஃப்ரீயா விட்டாங்க.
1: ஆமா, உங்களுடைய வானொலியோட ஒலி அளவு குறைச்சிட்டு நீங்க பேசுறீங்கன்னா கிளியரா இருக்கும்.
2: ஹலோ. அந்த காலத்துல எல்லாம் நம்மள ஃப்ரீயா விட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப அவன் ஸ்கூல் காலையில எழுந்திரிச்ச உடனே நீ ஹோம்வொர்க் செய்யலல ராத்திரியே உட்காந்து செய்யுது அப்படின்றாங்க. அதுல புடு புண்ணு குளிக்க வச்சு டப்பா வச்சு வயித்துல எண்ணத்தையோ போட்டு உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது. ஸ்கூல்ல இருந்து வந்தவனா நீ அந்த கிளாஸ்க்கு போ, இந்த கிளாஸ் போ, அந்த பிள்ளை எங்க இருந்து விளையாடும்? விளையாட அதுக்கு டைமே இல்ல. சரி, இப்ப அந்த காலத்துல எல்லாம் நாங்க எல்லாம் எங்க தங்கச்சி வீட்டுக்கு திருநெல்வேலிக்கு 1 மாசத்துக்கு போய் இருந்துகிட்டு வந்துருவோம். எங்க பிள்ளைகளோடையும் கூட்டிட்டு போய் அங்க அவ அங்க வேலை பார்த்ததுனால நாங்க அங்க போய் இப்ப எந்த பிள்ளையும் எந்த சித்தி விட்டுக்கோ, எந்த அக்கா மைனி விட்டுக்கோ, மாமா விட்டுக்கோ, மாமி விட்டுக்கோ, எங்கேயும் எந்த பிள்ளையும் போக மாட்டேங்க. எங்க மாமா பிள்ளைய பையன் பசங்கள்லாம் ஏப்ரல் மே ஆனா உடனே அந்த கன்னியாகுமரி பக்கம் கடல்கரை எங்க வீடு பக்கம் இருக்கு, அதனால அங்க வந்துருவானுவோம். இப்ப எந்த பிள்ளை, மாமா தான் அமெரிக்கால இருக்கான், லண்டன்ல இருக்கான், அந்த பிள்ளை எங்க போகும்? இது வேற பாக்க வேண்டியது இருக்கு. இப்ப பூரா பைசாக்கு பின்னாலதான் எல்லாரும் போறாங்க, பாசத்துக்கு பின்னால ஒருத்தரும் போக மாட்டாங்க,
1: போக மாட்டாங்க.
2: அந்த காலத்துல சொல்லுவாங்க, புழுதியும் புள்ளை புள்ள வளர்க்க, புழுதி கூட பிள்ளைய வளர்க்குமா? ஏன்னா அந்த காலத்துல இப்படி அசியமும் கிடையாது. அழகா தெரு, நம்ம மணல அல்லாம் அப்படி தெரு கிடக்கும், எல்லா பிள்ளையும் தெருலதான் விளையாடுவோம். இப்ப ரோடா போட்டு அதுலயும் முக்கிய உழுந்துரும் உடஞ்சிரும், நீ ரோட்ல போவாத, கீழே உளுந்தாதான் புள்ள அடிபட்டுதான் வளரணும், அத பாக்க மாட்டாங்க. அந்த அந்த காலத்து பிள்ளைகளுக்கு சித்தி பாட்டி அது இதுன்னு எல்லாம் தெரியும், இந்த பிள்ளைக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது.
1: நிறைய கருத்து சொல்லிருக்கீங்கம்மா, நன்றிமா.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
1: என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நாங்கள் இப்படி இருந்தோம்ப்பா, இன்னைக்கு பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் படி படி படி படிங்கிறாங்க அப்படின்னு உங்கள் ஆதங்கத்தை கொட்டிட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் நாம் யோசிக்க வேண்டி இருக்குங்க. ஆனால் வந்து இனி என்ன சொல்கிறது அப்படின்னா, சில சமயம் நம்ம யோசிக்கும் போது நாம் நிறைய நினைவுகளோடும் நிறைய நண்பர்களோடும் நிறைய விளையாட்டுகளோடும் இயற்கையோடும் சேர்ந்து வாழ்ந்தோம். அன்னைக்கு இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து அப்படி 4 சுவத்துக்குள்ளே நம்ம முகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கப்பா, நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது இல்லை? அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கூட நேரத்தை செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, சந்திரமுகி திரைப்படத்துலேருந்து.

பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் 9:28. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். விடுமுறை நாட்கள் அன்னைக்கும் இன்றைக்கும் எவ்வாறு மாறுபட்டிருக்குது அப்படின்னு நேர்கள் நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் தாமஸ் ஐயா, சொல்லுங்க.
1: அம்மா, அதாவது விடுமுறை நாட்கள் அன்றும் இன்றும் சொல்லிருக்கீங்க. அந்த காலம் வந்து இயற்கைத்துவமா கொஞ்சம் இருந்தது. ஆனா அந்த மாற்றம் வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ. அது ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு பரிணாம வளர்ச்சின்னு கூட நான் சொல்லுவேன். அதிக காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், இந்த மூணு காரணம், நம்முடைய முழு உலகத்திலயுமே கல்வி, தொழில்நுட்பம், பொருளாதாரம் வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குமா? கல்வி வளர்ச்சி ஆயிருக்கு, தொழில்நுட்பம் வளர்ச்சி ஆயிருக்கு, பொருளாதாரம். இப்ப அந்த காலம் வந்து பாருங்களேன், எங்கேயுமே போகணும்னு வைங்க, ரொம்ப நாள் காத்திருந்து ட்ரெயினுக்கு கவுண்டர் அங்க நின்னு இங்க நின்னு போக்குவரத்தே சிரமம். இப்ப நினைச்சா இப்ப சனி ஞாயிறு லீவ்ல பிளைட்ல பாம்பே போயிட்டு வந்துருவோமா? அப்படி அந்த விமான போக்குவரத்து, அதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுது. அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, கல்வியுடைய வளர்ச்சி. கல்வி எல்லாருக்குமே கட்டாயம் அவசிய கல்வின்னு இருக்கும்போது வீடு அல்லது விடுமுறையை கழிச்சுக்கிட்டு மாச கணக்குல இருக்க முடியுமா? பாருங்க, அந்த காலம் எல்லாம் நாங்கெல்லாம் விடுமுறை நாட்கள்ல அங்க எங்கன்னு போய் கிணறுகள் எல்லாம் குதிச்சு இருப்போம், ஜாலியா இருப்போம். இப்போ அப்பெல்லாம் சொந்தக்காரங்க வீடு எல்லாம் எங்க இருக்குமா? அப்படி இருக்கிற மாதிரி கேள்வியா இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்களும், ஐயோ எனக்கு நாளைக்கு டெஸ்ட், நான் என் பேரனே வரேன்னா அவன் அதிகமா இருக்க மாட்டேக்கான். நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது இப்ப ஒரு அதான் காரணம். அந்த பேஸ் காரணம், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசமே கல்வி, தொழில்நுட்பம், பொருளாதார வளர்ச்சினால அதற்கு தகுந்தாப்புல நம்ம தக அமைத்துக் கொள்ள வேண்டியது இருக்குன்னு ஒரு கால கட்டாயத்துல இருக்கும் என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
0: நல்ல கருத்து சொல்லிருக்கீங்கயா, நன்றி.
1: நன்றி.
0: என்ன சொல்றாங்கன்னா, நிறைய டெக்னாலஜில முன்னாடி வந்துட்டோங்க, ஆனால் நிறைய வளர்ச்சியும் வந்திருக்கு. வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கால சூழ்நிலைகள் மாறுறதால அன்னைக்கு விடுமுறை நாள் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இன்னைக்கு இல்லை. ஒரு விதத்தில் பார்க்கும்போது அது பெட்டராக தான் ஃபீல் பண்ணும். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது கால சூழ்நிலைகளும் சிச்சுவேஷனும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை, அதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா சொல்லுங்க.
2: அந்த காலத்துல நாங்க அத்தை மகளா வீட்டுக்கு வருவாங்க லீவுக்கு, நாங்களும் போவோம். இப்ப உள்ள பசங்க எல்லாம் போனு அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியில சூரிய ஒளி படுற மாதிரி போகணும், கொஞ்சம் வாக்கிங் கூட போறது இல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். இல்ல வேற கிளாஸும் படிக்கிறாங்க லீவுல, வேலைக்கு போறவங்க அப்படியும் இருக்கிறாங்க. ஆனா அந்த உறவுகளோட செலவிடுறது
0: டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படி சொல்றீங்க. ஆமா, சூப்பரான கருத்து சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
2: நன்றிங்கம்மா.
0: வாங்க, வணக்கம்.
3: ஜெகன் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குந்தா மூலரெட்டி மேடம்
0: சொல்லுங்க சார்.
3: மேடம், அதாவது ஆறு பேர் காலையில வந்து எப்ப லீவு நாள் எப்ப வருதுன்னு விடியது விடியதுன்னு காத்திருப்போம். 5 மணில இருந்து கோழி கூனுடன் நண்பர்கள் வந்துருவாங்க. கூட்டிட்டு போயிருவோம். அதான் திங்கிட்டு இருக்க.

0: அவளையும் கூட்டு போயிருமே, கூட்டு போய் கிணத்துல கொண்டு தள்ளி விட்டுருவோம். காலையில ஒரு 6 மணிக்கு குளிப்போம். குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது 11 மணி அடிதான் கிடைக்கும். சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்தாலும் விளையாட போயிரும், மரத்துக்கள் ஏறி விளையாடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து அசையில தூங்கிடுவோம் மேடம். டெக்னாலஜி செல்லு கையில வந்துட்டு தூங்குறது லேட்டா தூங்குறாங்க, எந்திக்கிறது லேட்டா எந்திக்கிறாங்க மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன் மேடம்.
1: நன்றிங்க, நல்ல கருத்து சொன்னீங்க. எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, காலையில் அந்த மார்னிங் எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு அவங்க சொல்கிறப்பவே அந்த காலத்துக்கு ஒர்க்காக போக மாட்டோமா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. அப்போ பெரிய பெரிய ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது, பேக்கெட்டில் வந்து கருப்பட்டி அரிசி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு போயிடுவோம். அப்படி ஒரு டயர் இருக்கும்ல, முன்னாடி காலத்துலலாம் அந்த டயரை வந்து ஒரு குச்சியை வச்சு அப்படி தட்டி தட்டி தட்டி ஓட்டும் போது ஏதோ நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் போன ஒரு மோடில் போயிட்டுருக்கும் பாருங்க, அது சும்மா சூப்பராக இருக்குங்க. இன்னும் நிறைய நினைவு வந்து நேயர்கள் நம்ம கூட ஷேர் பண்ண காத்துட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 9:38 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசிகிட்ருக்கோம். விடுமுறை நாட்கள் அன்னைக்கும் இன்றைக்கும் எவ்வாறு மாறுபட்டிருந்துச்சு அப்படின்னு நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நேரிலையில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: வீரோன்லேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம்.
0: கணேசனையா, சொல்லுங்கள்.
1: அந்த காலத்துல வந்து நான் எப்படி அப்படின்னா வெளியூர்களுக்கு போயிருவேன். பாபநாசம், குற்றாலம்.
0: ஐயா, உங்களுடைய வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது தெளிவா கேக்கும்.
1: சரிங்க மேடம். அந்த மாதிரி நல்ல
0: இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிருவீங்க?
1: ஆமா மேடம், இயற்கை சார்ந்த இடமா அந்த காலத்துல போயிருவோம்.
0: சரி,
1: இப்ப வந்து எப்படி அப்படின்னா நிறைய பொழுதுபோக்குக்கு தரக்கூடிய சினிமா தியேட்டரு
0: பாத்தீங்களா, நீங்களே மாறிட்டீங்க.
1: எல்லாமே மாறிடுச்சு மேடம். அந்த காலத்து வந்து இயற்கை, இந்த காலத்து வந்து செயற்கை ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை.
0: ஆனா அந்த இயற்கையெல்லாம் இப்போ அழகா தானே இருக்கு. இப்போ நாம நினைச்சா போலாம்ல.
1: அதாவது எல்லா அருவியும் பார்த்தாச்சு, குற்றாலத்துல அருவி பார்த்தாச்சு, பிறகு இந்த பக்கமும் சரி, திருநெல்வேலி சைடு தாண்டியும் சரி, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. மதுரை, ஓசூர், பெங்களூர், அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தாச்சு எல்லா இடத்துலயும்.
0: ஆனா பாத்தீங்கன்னா இந்த அருவி, மரம், மலை இதெல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் திருப்ப திருப்ப பாக்கணும்னு தோணுதானே ஐயா?
1: ஆமா மேடம், இது இது ஒரு பக்கம், பிறகு விலங்குகள் இருக்கிற ஒரு பகுதி எல்லாம் இருக்கு, மூலிகை தோட்டம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த மலைப்பகுதியில விலங்குகள் பகுதி தனியா இருக்கு, மூலிகை தோட்டம் தனியா இருக்கு, டேம்ஸ்கள்லாம் இருக்கு. பிறகு இந்த இடத்துலாம் போய் பார்க்கும்போது மனசு வந்து மணிமுத்தாரு, இந்த இடத்துலாம் போய் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: நல்ல இயற்கையோட சேர்ந்து உங்களுடைய
1: சுத்திட்டேன்.
0: சூப்பருங்க.
1: வந்து அவ்வளவு வெளியூர் அந்த மாதிரி இயற்கை கிடையாது, இப்ப செயற்கையா மாறிடுச்சு என்னுடைய வாழ்க்கை.
0: நாம தான் ஐயா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பயணங்களை மேற்கொள்றதுக்கு முயற்சி எடுங்க. சரிங்களா? நன்றி.
1: சரிங்க மேடம்.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்பட்டில இருந்து கோமதி பேசுறேன்.
0: கோமதிமா சொல்லுங்க.
2: ரெண்டே ரெண்டு விஷயம் மேடம். அந்த காலத்துல வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஊருக்கு போவோம், பாட்டி விடுவீங்க. அங்க வந்து பொத்துச்செடை நீளமா பின்னி தாளம்பூ செவ்வந்தி பூ வச்சு தச்சு விடுவாங்க. லீவுங்கிறதுனால நாங்களும் பொறுமையா கொடுப்போம், அவங்களும் பொறுமையா தச்சு விடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஊருக்கு போனாலும் அங்க உள்ள அந்த அத்தை தாத்தா, அந்த அத்தை பாட்டிக்கெல்லாம் வந்து மொபைல் பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் இதான் ஆடிருமேன்னு அதுக்கு செலவழிக்க அவங்க தயாரா இல்ல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த காலத்துல வந்து நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சோறும் சுண்டக்கறியும் தான், உருட்டி போட அத நாங்க சாப்பிடுறது அது வேற லெவலுங்க. அதெல்லாம் இப்ப மிஸ் பண்ணுதான். இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிடுவேன். இப்ப வந்து காசு கொடுத்து என்னது சம்மர் கிளாஸ்ன்னு பெருமையா சேர்க்கறாங்க. நாங்க காசும் கொடுக்கல, எந்த சம்மர்

0: பஸ்க்கும் போகல. ஊருக்கு போகும்போதே ரத்னம் இது வேணாத பேப்பர் எல்லாம் கிழிச்சு அதை ரத்னம் தாக்கி பென்சிலோட போவோம். நிறைய கோலங்கள் கத்துட்டு வருவோம். அப்பப்போ பாட்டி சொல்ற சின்ன டிப்ஸ் அதுல எழுதிட்டு வந்து ஸ்கூல் திறந்தவொடனே அதை வச்சு அலப்புற பண்ணுவோம். காசு இல்லாம நாங்க எல்லாம் படிச்சோம். இன்னைக்கு காசு கொடுத்தும் படிக்கிறாங்க, அதுலயும் ஒரு நிறைவு இல்ல. அன்னைக்கு இருந்த நிறைவு இன்னைக்கு இல்ல.
1: நல்ல கருத்து சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரே போலே வருமா. அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மன்னையும் பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் பேசுறமா.
1: கிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார்.
2: அம்மா எத்தனை ஊருக்கு போனாலும் சரி நம்ம ஊர்ல இருக்க சுகம் இருக்காதுமா. இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குளம் இருக்கு, கண்ணடியன் கால்வாய் இருக்கு.
1: சரி,
2: அந்த குளத்துக்குள்ளே கொக்கு பாறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த லீவு நேரத்துல எல்லாரும் என்னென்ன சாப்பாட கொண்டு போவோம், அங்க குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு அந்த லீவு நேரம் வந்து எப்ப லீவ் போகுது, வீட்டுல இருந்து கம்போட வந்தாதான் வீட்டுக்கே போவோம். இன்னைக்கு பிள்ளைகளை வெளியே போய் கொஞ்சம் விளையாடிட்டு வயா, செல்ல கூட நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், கேமரா விளையாடு அப்படிங்க
1: பாத்தீங்களா.
2: அதையும் தாண்டி என்னன்னா வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு கத்திரிக்காய், ஒரு ஆளு பருப்பு, ஒரு ஆளு அரிசி அப்படின்னு கொண்டு போய் ஒரு மரத்துக்கீழே ஒரு மூணு கல்ல வச்சு நாங்களா ஒரு கூட்டாஞ்சோர்னு ஒண்ணு போங்க, ரெண்டு முருங்கைக்கீரையும் உருவி போட்டு அங்கே அங்கே வந்து என்ன இலை கிடைக்க, தேக்கு இலையில தோட்டம் இருந்தா கூட ஒரு இலையை கிழிச்சு அதுல வச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்பம் என்ன தெரியுமா, மட்டை
1: தான். ஆனா அந்த ருசியை சொல்லுங்களேன், அந்த ருசி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க.
2: அந்த ருசி இப்ப எங்க அம்மா சமைச்சு, எங்க பாட்டி சமைக்க, வீட்டம்மா சமைக்கி, குழந்தைய சமைச்சு தர, ஆனா அந்த ருசி வரமாட்டேங்குது. அன்னைக்கு அப்படி வச்சுட்டு கொண்டா கொண்டா கொண்டா இல கொஞ்சம் இல எனக்கு கொஞ்சம் பக்கத்துல எடுத்து தூம்புறாங்க, அது அதோட ருசியா இருக்கும். நம்ம இலையோட பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க
1: இல்லையா,
2: நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஒண்ணு ரெண்டா வைப்ப, அந்த டேஸ்ட் வந்து இன்னைக்கு எப்படி வச்சாலும் வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஆப்பன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி குடிக்க முடியாத ஒரு டீ இருக்குமா, என்ன டீ தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியலையே.
2: இப்ப சொன்னோம்ல கரண்டி.
1: ஓ கரண்டி, நிறைய நினைவுகள் சொல்லிருக்கீங்க சார், நன்றி.
2: ரொம்ப நன்றிமா, பொறுமையா கேட்டு அதுக்கே உங்களுக்கு நன்றி.
1: நன்றி. என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து லீவ் விட்டதும் எங்களை கையிலே பிடிக்க முடியாதுங்க. அவரோர் வீட்டிலேருந்து என்ன கிடைக்குதோ, அரிசியோ பருப்போ காயோ கீரையோ என்னமோ ஒன்று எடுத்துட்டு விட்டா போதும்பான்னு சொல்லி எல்லா கூட்டமும் ஒன்றா சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு கூட்டா சோறு செய்வோம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. உண்மையிலே வந்து அதெல்லாம் இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமா, கூட்டாஞ்சோறு வைக்கிறது அதோட அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்மளால் விளக்கி சொல்லவும் முடியாது, டெமோ காட்டவும் முடியாது. அந்த இருக்குதுங்க சூப்பரான இனிய நினைவுகள் எல்லாம் நேயர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டு இருக்க, பாடலை தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசலாம்.

0: நேரம் 9:50 ஆயிட்டிருக்கு. அந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். விடுமுறை நாட்கள் என்றும் இன்றும் இவ்வாறு மாறப்பட்டிருக்கு அப்படின்னு நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம். சொல்றது யாருமா?
1: தேனி மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேப்பா.
0: சசிகலாமா, சொல்லுங்க.
1: மனசுக்கு மகிழ்ச்சியான காலம் தான்ப்பா அந்த விடுமுறை காலங்கிறது. இப்ப அப்ப வந்து விடுமுறை காலம் வந்து எங்களுக்கு வந்து தா பறிச்சு அரை பறிச்சு மூணு பறிச்சு அப்படிங்கிற ஒரு மூணு காலம் தான்ப்ப விடுமுறை காலம் ஆயிருந்துச்சு. இப்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் லீவ் விடுறாங்க. வெயில் அடிச்சா லீவு, மழை பெஞ்சா லீவு, ஆர்ப்பாட்டம் பண்ணா லீவு, தொற்று நோய் வந்த லீவுன்னு சொல்லி பல லீவுகள்ல பிள்ளை வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பா செல்லோட. நாங்க வந்து அந்த காலத்துல, அந்த காலத்துலன்னா 1970-80 காலத்துலப்பா, முழு பத்து தான்ப்ப எங்க சொத்து பூமியா இருப்போம். என்ன காரணம்னா எங்க பெரியப்பா வீட்டுக்கு அப்பத்தாப்ப போவோம் மதுரையில. அந்த மதுரையில வந்து தெப்ப, அதாவது தமிழகத்துல வந்து பொருட்காட்சி நடக்கும். வீட்டுல மாடியிலிருந்து எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா அனுப்பிப்பா. அந்த காலம் வந்து எங்களுக்கு வந்து காசு இல்லாமத்தான் உள்ள போய் என்ட்ரு போனாலும் காசு போகணும். எந்த வித அனுமதி இல்லாம நாங்க மேல மாடியிலிருந்தே நல்லா எல்லாத்தையும் கண்டு கடிப்போம்ப்பா. இப்பப்பா கையில பணம் இருந்தாப்பா விமானத்திலும் போலாம், ரயிலையும் போலாம், பஸ்லயும் போலாம், எல்லா இடத்துக்கும் சுற்றி பாக்கலாம்ப்பா. ஆனா வந்து மன நிறைவுங்கிறது எங்களுக்கு வந்து அந்த காலத்துல தாப்பா இருந்துச்சு. மனம் இருந்தால் மட்டும் விடுமுறை வந்து சோமா கழிக்க முடியாதுப்பா.

0: பெற்றோர்களுடைய விருப்பம் இருந்தா தப்பா நம்ம வந்து இன்பமா கழிக்க முடியும்ப்பா. பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமா இருக்குதுப்பா, பெற்றோர்களுக்கு தப்ப திண்டாட்டமா இருக்கு. இந்த காலத்துல விடுமுறையில பிள்ளைகளை சமாளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினமான காலம்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: மறந்து
1: போச்சா அந்த காலத்துல நீங்க லீவ்ல எப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போவீங்க?
2: விடுமுறை விட்டாலே வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப குஷியா இருக்குது. இது போல நம்மளும் பள்ளிக்கூடத்துல படிக்க போற நேரத்துல நமக்கும் அந்த லீவ் எப்போ வரும்? ரெண்டு நாள் சனிக்கிழமை சனி ஞாயிறு லீவ் எப்போ வரும்? அந்த ரெண்டு நாள் லீவ்லயும் நம்ம நிறைய விளையாட்டுக்களை விளையாடணும் அப்படி இப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய இருக்கும்.

0: மாசத்துல நீங்க லீவ்ல எப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போவீங்க?
1: விடுமுறை விட்டாலே வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷியா இருக்குது. இது போல நம்மளும் பள்ளிக்கூடத்துல படிக்க நேரத்துல நமக்கும் அந்த லீவ் எப்போ வரும்? ரெண்டு நாள் சனிக்கிழமை சனி ஞாயிறு லீவ் எப்போ வரும்? அந்த ரெண்டு நாள் லீவ்லயும் நம்ம நிறைய விளையாட்டுகளை விளையாடணும் அப்படி இப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய இருக்கும். அந்த விடுமுறையை கழிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமா
0: இருக்கும்.
1: அது போல இப்பவும் பெரியவர்களுக்கு இந்த வேலை பழு இருக்கும்போது திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரையும் வேலை பார்த்தவங்க திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க பெரியவர்களும் இப்போதைக்கு அந்த விடுமுறையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.
0: நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: நான் கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன்.
0: கும்பகோணத்துல இருந்து யார் சார்?
2: ஆர் முருகேசன்.
0: முருகேசன் சார், சொல்லுங்க.
2: விளையாட்டு அஞ்சு மின்றும் கேட்டீங்க.
0: விடுமுறை நாள் அஞ்சு மின்றும்.
2: விடுமுறை நாள் அஞ்சு மின்றும். பாத்தாட்டு பாத்துக்கிட்டு சுத்திட்டு போயிட்டு வந்துருக்கோம். அப்ப போக்குவரத்து நம்ம எங்க பஸ் இல்லாம நடந்து கூட போவோம். ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஓடும். அப்ப நடந்து போவோம். உடம்புக்கு இப்ப விளையாட வந்து அதனால வந்து விருப்பமா இருக்கு.
0: நன்றிங்கய்யா. நேர்களே, நாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம் விடுமுறை நாட்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் எவ்வாறு மாறுபட்டிருக்குன்னு. நிறைய நேர்கள் வந்து நேரலையில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நேர்களை உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். விடுமுறை அப்படிங்கிறது கேலண்டரில் நம்ம பார்ப்போம் இல்லையா, என்றைக்கெலாம் லீவ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிவப்பு கலரில் அந்த லெட்டர் போட்டிருந்தாங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்குலாம் வரும். அந்த சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கும் உடலுக்கும் உறவுகளுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பாக தான் இந்த விடுமுறைனால் நம்ம மாற்றணும். அந்த நாள் வந்து வெறுமனே கடந்து செல்லாமல் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் இனிய நினைவுகளையும் சேகரிக்கும் நாளாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம செலவழித்த பணத்தை கூட மீண்டும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நழுவி போன அந்த வயதையும் வாய்ப்புகளையும் காலத்தையும் மீண்டும் சம்பாதிக்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு விடுமுறையும் வாழ்க்கையோட அழகான நினைவாக மாற்றலாம். இன்றைக்கி லீவு தானே, மெதுவாக அது ஒரு 11 மணி 12 மணிக்கு எழுந்துச்சு நம்ம வேலையை பார்த்தா போதும்னு நினைக்காம லீவுனாலும் நம்ம வந்து நிறைய நேர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா. சனி ஞாயிறு விடுமுறைன்னு ஒன்று வந்தாலே இந்த வாரம் என்னெல்லாம் நாம் பண்ணணும், என்னென்ன விளையாட்டு பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லோரும் கூட சேர்ந்து பண்ணணும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. நேர்களை, வாழ்க்கையில் வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய பெரிய பயணங்களையோ இல்லை டூர்லேயோ இந்த மாதிரி விஷயத்தில் கிடைக்கிறது கிடையாது. குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிற ஒரு கப்பு டீயில் கூட ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக நண்பர்களோடு பகிர ஒவ்வொரு சிரிப்பிலும் உங்களுக்கான மகிழ்ச்சி இருக்குது. பெற்றோர் கூட செலவிடுற ஒவ்வொரு நிமிஷங்களையும் நீங்கள் தேடுற அந்த மகிழ்ச்சி இருக்குது. அந்த சின்ன சின்ன தருணங்களை நாளைக்கு பெரிய நினைவுகளாக உங்களுக்கு மாற்றி தரும். அதனால் ஒவ்வொரு விடுமுறையும் நாம் வந்து வீணான நாள் அப்படின்னு நினைக்காம விதவிதமான வித்தியாசமான புது முயற்சிகளை உங்களுக்கு தர்ற வாழ்ந்த நாள் வாழ்நாள் அப்படின்னு சொல்கிற வகையில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். விவசாயிகளின் இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1,00,000 மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் இயற்கை உரங்களை ஊக்குவிக்க 4,50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2nd உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: citizens, care system, vulnerability to abuse, welfare, awareness and strengthening access to justice by Dr. Abha Chaudhary, Founder Secretary and Chairperson, Anugraha RRTC. This talk was part of a webinar organized by the Department of Justice.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.

0: 106 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-1132, அப்படி இல்லைன்னா 256-1133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், எங்கேருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். எல்லாமே வந்து நதிகள் சம்பந்தமா இருக்க போது. சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வங்காள தேசத்தில் நுழைந்தவுடன் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்திய ஆறு எது அப்படின்னு. ஆறு நதிகள், இதை பத்தின கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம மனம் விரும்புது நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறோம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பாடல் மதராசி திரைப்படத்துல. இந்த நேரம் சரியாக காலை 10:20 ஆக இருக்கு.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் யார் என்ன போடல் கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: நீர்ப்புறவைங்கிற படத்துல இருந்து இந்த தேவன் மகளைங்கிற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போடலாமா? வங்காள தேசத்தில் நுழைந்தவுடன் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்திய ஆறு எதுன்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று கங்கை, இன்னொன்று மகாநதி.
1: கங்கை நதி.
0: கங்கை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இந்தியாவில் கங்கை ஆறு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வங்காள தேசத்திற்குள்ள பாயும் பொழுது அது பத்மா அப்படிங்கிற பெயரால் தான் அழைக்கப்படுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபுல்லாகவே வந்து நதிகள் பற்றின கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் சிவப்பு ஆறு, ரெட் ரிவர் என்று அழைக்கப்படும் நதி எது? இந்தியாவின் சிவப்பு ஆறு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நதி எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, நீர்ப்பறவை திரைப்படத்துலேருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:30 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குருந்தலா பேரி, சந்திரகலா. எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
2: என்ன பாடல் இன்னைக்கு? இந்தியாவின் சிவப்பு ஆறு அப்படின்னு அழைக்கப்படுற நதி எது? பிரம்மபுத்திராவா, காவேரியா?
3: பிரம்மபுத்திரா
2: அப்படிங்கறது மிகச்சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி.
2: அசாம் பகுதியில பாயிர இந்த ஆறு இருக்கு பாத்தீங்களா, இதோட அடி பகுதியில இரும்பு சத்து நிறைந்த மண் இருக்கும். அதன் காரணமாக மழை காலத்துல இது வந்து சிவப்பு நிறமா மாறும் அப்படிங்கறதுனாலதான் இந்த பிரம்மபுத்திரா வந்து சிவப்பு ஆறு அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் உப்பு ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆறு பாத்தீங்கன்னா பாலைவனத்திலேயே கரைஞ்சு போயிடுமா? எல்லா ஆறுமே கடல்ல தானே போய் சேரும், ஆனா இந்த ஆறு வந்து கடல்ல சேராம பாலைவனத்திலேயே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆறு அப்படிங்கறத அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு, சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.
4: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்

0: நேர்லி இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: என்ன பாடல்பா
1: இன்னைக்கு?
0: பாடியே காமிச்சிட்டீங்களா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் உப்பு ஆறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆறு என்ன? இது வந்து கடல்ல கலக்காம பாலைவனத்திலேயே மறைஞ்சிரும் இந்த ஆறு. உங்களுக்கு ஆப்ஷன் ஒண்ணு லூனி ஆறு, இன்னொன்னு சபர்மதி.
1: லூனி ஆறு
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க. நன்றி
1: நன்றி நன்றிமா.
0: இன்னைக்கு வந்து எல்லா நேர்களுமே சொன்ன பதில் எல்லாமே டான் டான்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லூனி ஆறு இருக்கு பார்த்தீங்களா, இது ராஜஸ்தான்ல தார் பாலைவனத்தில் பாயக்கூடிய ஒரு ஆறு. இது வந்து கடலில் கலக்காது. பொதுவாகவே ஆறு அப்படின்னாலே கடலில் கலக்கும் இல்லையா, இது கடலில் கலக்காம ரேன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலத்திலேயே அது மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, அதுவும் நம்ம ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கவே இருக்காது. தென்னிந்தியாவின் வற்றாத ஜீவநதி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நதி எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, திபு ஸ்வேதா பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:38 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நேர்களை நேரம் சரியாக காலை 10:44 ஆக இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம், நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாடல்
3: இன்னைக்கு?
2: என்ன படம்? மாயநதி.
3: ஓகே,
2: கபாலி படத்துல இருந்து மாயநதி கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி, தென்னிந்தியாவின் வற்றாத ஜீவநதி அப்படின்னு அழைக்கப்படும் ஒரே நதி எது? ஆப்ஷன் தாமிரபரணி, பைகை. மிக சரியான பதில், நன்றி. நன்றி. தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் உற்பத்தியாகும் இந்த தாமிரபரணி வந்து இரு பருவ மழைக்காலிலும் நீர் பெறுவதனால தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி அப்படின்னு நம்ம தாமிரபரணியை தான் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, 5 ஆறுகளின் நிலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குது, அது என்ன மாநிலம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. 5 ஆறுகளின் நிலம் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், அதான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு. அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அழைக்கப்படுற
0: இந்தியாவில இருக்கிற ஒரு மாநிலம் எது? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு பஞ்சாப், இன்னொன்னு ஹரியானா.
1: பஞ்சாப்
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: அதாவது ஐந்து ஆறுகள் வந்து இந்த நிலத்துல பாயறதுனால தான் அதுக்கு வந்து பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்கு. ஜூலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லேஜ் அப்படின்னு ஐந்து ஆறுகள் பாயுது இந்த மாநிலத்தில். இன்னைக்கு கேள்விகள் எல்லாமே நதிகள் சம்மந்தமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி என்னென்னா, பால் கடல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இது என்னென்னா கேட்க போகிறோம். இது கோவா மற்றும் கர்நாடகா எல்லையில் உள்ள ஒரு மாபெரும் நீர்வீழ்ச்சி. ஸோ நீர்வீழ்ச்சி அப்படின்னாலே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே பால் கொட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அதான் பேரேவா, பால் கடல் அப்படின்னு. ஸோ சி ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கால் பண்ணுங்கள். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, டிக்கிலோனா திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தென்காசி மேலத்துல இருந்து பூர்ணா பேசுறேன் மேடம்.
0: உங்க ஊர்ல நல்ல அருவியில தண்ணி கொட்டுதாமே?
1: ஆமா, குளிக்க விடல.
0: குளிக்க விடல?
1: நீங்க எல்லாருமே வந்துருங்க.
0: சரி, வந்துருவோம். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அசல் படத்துல இருந்து துஷ்யந்தா.
0: துஷ்யந்தா
1: கொஞ்சம் மூல போட்டா கூட போதும்,
0: முடிஞ்ச அளவு கண்டிப்பா ஒளிபரப்பிடுவோம். சரியா?
1: ஓகே ஓகே.
0: சரி, உங்களுக்கான கேள்வி. பால் கடல் என்று அழைக்கப்படும் கோவா மற்றும் கர்நாடகா எல்லையில் உள்ள மாபெரும் நீர்வீழ்ச்சி எது? நிறைய படத்துல பாத்துருக்கீங்களா, ஆனா பேர் என்னன்னா தூத் சாகர். பரவாயில்ல, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இந்த தூத் சாகர் அப்படிங்கிறது தான் சி ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி உயரமான பாறைகள்லேருந்து கொட்டும்போது தூய பால் நுரை போல காட்சியளிக்குமா, அதனால இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து சி ஆஃப் மில்க், பால் கடல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஃபுல்லாகவே நதிகள் பற்றின கேள்விகள் தான் இருந்தது. எல்லா நேர்களும், பெரும்பாலும் அந்த நேர்கள் எல்லாமே சரியான பதில் தான் சொன்னீங்க. ஸோ கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி, பாராட்டுக்கள். இன்றைக்கி நீங்கள் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, அதுல கலந்துகிட்டு சரியான பதில் சொல்லி உங்க விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, அசல் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரெப்கோ வங்கி கடந்த நிதியாண்டில் 169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்ததோடு கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்திற்குள் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 2.52 அடி அதிகரித்துள்ளது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 11:03. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஒரு நாளும் சிறப்பான ஒரு ஒரு இடங்கள், அதில் உள்ள பிரபலமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரில் ரொம்பவே

பிரபலமான கனி ஷால், கனி சால்வை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இடையிடையே சூப்பரான இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்ருக்கு, மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க.

0: ஆரம்பத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டமாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 11:09. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஜம்மு காஷ்மீரோட பிரபலமான கனி ஷால் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காஷ்மீர் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது நல்ல அழகான பனிமூடிய மலைகள், ஆப்பிள் தோட்டங்கள், குங்குமப்பூ வயல்கள், டல் ஏரியில் மிதக்கிற ஷிகாரா படகுகள், இதெல்லாம் தான். ஆனால் இது கூடவே இன்னொரு விஷயமும் நம்ம நினைவுக்கு வரணும்னா அதாங்க காஷ்மீரோட உலக புகழ்பெற்ற கனி ஷால். இது வெறும் ஆடை இல்லை, 1000 கற்பனையில் நெய்யப்பட்ட கலைப்பொருள். அப்படி என்ன இருக்குது இந்த கனிஷாவில்? இது எப்படி காஷ்மீரோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கனிஷால் தயார் பண்ணணும்னா எவ்வளோ நாட்கள் எடுக்கும், என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது, எல்லா விஷயங்களும் இன்றைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. 16 திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசைக்கு கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்காங்க.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

11:16 எஃப்எம் ரெயின்போ 102.6 இது மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரோட பிரபலமான கனி ஷால்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஷால் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு ஆடை அப்படின்னு கூட சொல்லலாம். கனி அப்படின்னா ஒரு சிறிய மரக்குச்சி. இந்த குச்சியில் தான் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கலரான நூல்களை அப்படியே சுற்றி அந்த குச்சிகளோட உதவியால் தான் ஒவ்வொரு டிசைன், அது பூவாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும், அந்த கொடியோட வடிவத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். இந்த பாரம்பரியத்தில் ஒரு ஷாலை நெய்கிறதுக்கு சில 100 கனி குச்சிகள் பயன்படுத்தப்படலாம். அதனால் இதுக்கு கனி ஷால் அப்படிங்கிற பெயருமே வந்திருக்கு. சரி, என்னெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த கனி ஷாலில் இருக்குது? ஒரு சிறப்பான, ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு கனி ஷால் பண்ணணும்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்? பிரபலமான மன்னர்களாக இருக்கட்டும், புகழ்பெற்றவர்கள்லாம் இந்த ஷாலை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க, வரலாற்றில் இந்த கனி ஷாலுக்கு என்னெல்லாம் இடம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு மண் வாசனை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

நேரம் 11:22 22 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரோட பாரம்பரிய உடையான கனிஷால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த ஒரு சாதாரண கனிஷாலை நெய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதுவே சில பாரம்பரியமான ராஜ மரியாதைக்குரிய ஷால்கள் நெய்யணும் அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை ஆகலாம். இதோட வரலாறு பற்றி கேட்டிங்கன்னா, இது முகலாய மன்னர்களுடைய காலத்திலேயே புகழ்பெற்று இருந்திருக்கு. குறிப்பாக அக்பர் அவர்கள் வந்து இந்த ஷாலை வந்து ரொம்பவும் விரும்பியதாக வரலாறு சொல்லுது. அதோட அவங்களோட அரண்மனையிலேயே இந்த கனிஷாலை நெய்கிறதுக்கு நெசவாளர்களும் இருந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த ஷால் பார்த்திங்கன்னா போக போக ஒவ்வொரு நாடுகளுக்காக பரவியிருக்கு. பாரசீகம், ஐரோப்பா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இப்படி உலகம் முழுக்க இந்த கனிஷாலோட பெருமை பரவியிருக்கு. அது பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து மனோ

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: நேரம் 11:29. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரோட பெருமையை உலகம் முழுக்க எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான கைவினை பொருள் கனி ஷால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஷாலுக்குள்ளே இத்தனை கதைகள் மறைஞ்சிருக்குதா? வாங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காஷ்மீரில் தயாரிக்கப்படுற இந்த ஷால் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா, புத்காம் மாவட்டம் கனிஹாமா ஸ்ரீநகரில். இந்த இடங்களில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுற கனி ஷால்களை நம்மளால் பார்க்க முடியும். கனிகாமா அப்படிங்கிற கிராமத்தோட தயாரிக்கிறனால இந்த பெயர்லேருந்து கூட இந்த ஷாலுக்கு கனி ஷால் அப்படிங்கிற பெயர் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கனிகாமா கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் இந்த கலையை தொடர்ந்து செய்துட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். சரி, எதிலிருந்து இந்த கனி ஷால் தயாரிக்கப்படுது? இதுக்கு வண்ணங்கள் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இல்லை ஏதாச்சும் ப்ராப்பரான மிஷினா இல்லை கை வேலைப்பாடா? இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. ஆனந்த குமி திரைப்படத்தில் எஸ் ஜானகி எஸ்பி ஷைலஜா குரலில் பாடல்.

நேரம் 11:36. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். ஒரு ஆடை அப்படிங்கிறத நம்ம குளிர்லேருந்து பாதுகாக்க மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கலை பொக்கிஷம்தான் ஜம்மு காஷ்மீரோட புகழ்பெற்ற கனிஷால். இதோட வரலாற்றில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பக்கங்கள் நிறைய ஒழிஞ்சிருக்கு. கனிஷாலை நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்ததுமே அதோட மென்மை வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இதை எதை வச்சு பண்ணியிருப்பாங்க, எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஆனால் அதை உருவாக்கிய கலைஞர்களுடைய பொறுமை வந்து அதை விட பெரிய ஆச்சரியமாக நம்மளால் பார்க்கப்படும். அந்த பயணத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு கனிஷால் தயார் செய்கிறதுக்கு என்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றாங்க அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா பஷ்மினா அப்படிங்கிற ஆட்டோட மென்மையான கம்பளி சேகரிக்கப்படுது, அது அப்புறமா நூலாக்கப்படுது. அடுத்ததாக அதோட இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வண்ணங்களை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து ஒரு வரைபடத்தை போல் அதை வடிவமை அந்த படத்தோட வடிவமைப்பை பார்த்து அதை வந்து ஒவ்வொரு கனி குச்சியாலும் ஒரு நூலாக நெய்கிறாங்க. இதில் எந்த மிஷினும் இல்லைங்க, முழுக்க முழுக்க மனிதனோட உழைப்பு, கை வேலைப்பாடுகள், கலைஞருடைய திறமையோட வெளிப்பாடு தான் இந்த கனிஷால் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் பார்த்ததும் சட்டுன்னு இந்த வேலையை பண்ணிட முடியாது. நிறைய அவங்க வந்து செய்ய செய்ய தான் சில சில திருத்தங்கள், நுணுக்கங்கள் எல்லாமே வந்து அந்த திறமையோட வெளிப்பாடை வந்து நாம் அந்த ஷாலில் பார்க்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு செம்பருத்தி திரைப்படத்திலேருந்து மனு எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 11:43. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரோட புகழ்மிக்க கனிஷால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கனிஷாலுக்கு பார்த்திங்கன்னா ஜிஐ அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இதனால் இந்த ஷாலோட உண்மைத்தன்மையும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுதுங்க. அதோட காஷ்மீர் அரசு வந்து இதை வந்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, சர்வதேச வர்த்தக கண்காட்சிகள், ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆன்லைன் விற்பனை மூலமாக உலகம் முழுக்க இந்த கனிஷாலோட விற்பனையும் செஞ்சுட்டு வராங்க. நேர்களே, இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு சாதாரண ஷால் பற்றிய தகவல் இல்லை, ஒரு நூலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாரம்பரியம் பற்றி, ஒரு கைவினை கலைஞரோட பொறுமை பற்றி, ஒரு மாநிலத்தோட பெருமை பற்றி, ஒரு நாட்டோட கலாச்சார அடையாளம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜம்மு காஷ்மீரோட இந்த கனிஷால் வந்து குளிரை மட்டும் போக்குறதுக்காக இல்லை, அந்த பார்க்குற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருடைய மனசையும் அது வந்து அப்படியே கவர்ந்தெழுக்குது. ஒவ்வொரு நூல்லையும் பார்த்திங்கன்னா கலை இருக்குது, ஒவ்வொரு வடிவத்துலேயும் வரலாறு இருக்குது, ஒவ்வொரு நெய்தல்லையும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை இருக்குது. நாம் வாங்குகிற எந்த கைவினை பொருளாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய உழைப்பை நாம் மதிக்கணும். நம் நாட்டோட பாரம்பரிய கைவினை பொருட்களை பாதுகாக்கிறதும் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம ஒவ்வொரு கையிலையும் இருக்குது அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீரோட கனிஷால் பற்றிய தகவல்கள் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக பாடலை தொடர்ந்து உள்ளூர் வட்டார செய்திகள் கேட்கலாம். இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க திரைப்பட பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 11:51. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ உள்ளூர் வட்டார செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை சொல்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து, ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் சொல்ல போறீங்க?
1: ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு ரயில் பற்றி தான் கேட்க போகிறோம். நெல்லை டு தாம்பரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணில இருந்துன்னா 13ஆம் தேதி நடைபெற போக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 13, 20, 27 அந்த வியாழக்கிழமைகளில் நள்ளிரவு 11:35 புறப்பட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10:15 தாம்பரம் வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாம்பரத்தில் இருந்து 14, 21, 28 இந்த வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 1:55 புறப்பட்டு நம்ம திருநெல்வேலிக்கு அன்று நள்ளிரவு 1 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான புக்கிங் எல்லாமே இன்றிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பதிவு இல்லை நிறுத்தங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், மேல்வருவத்தூர், அப்புறம் செங்கல்பட்டு இந்த நிலையங்களில் வந்து நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெல்லை டு தாம்பரமுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து இருக்குது. நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா இன்றிலேருந்து புக் பண்ணிக்கலாம்.
0: அடுத்ததாக நான் என்ன நியூஸ் சொல்ல இருக்கேன் அப்படின்னா, நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா எப்போவுமே பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா. இந்த ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல், இந்த மாதிரி விஷயங்கள் இதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான சான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்காகத்தான். தூத்துக்குடி

0: வந்து வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அந்த நதி வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கழிவுகள் அதில் கொட்டுறாங்க, துணிகள் அதை போடுறாங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கழிவுகள் நீங்கள் கொட்டினீங்க இல்லை தேவையில்லாத துணிகள் அங்கே போட்டிங்க அப்படின்னா ரூபாய் 2000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை சுத்தமாக வச்சிருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல மக்கள் கவனமாக இருக்கணும்.
1: நேர்களே, நல்ல ஒரு தகவலோட இப்போ பாடலும் வந்துட்டுருக்கு. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து சிந்து என்ன அப்படின்னா டைம் நான் பார்க்க மறந்துட்டேன். பாருங்களேன், மணி திருநாடு நிகழ்ச்சி டப்புன்னு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் போறதே தெரியலப்பா.
1: ஆமா, அளவுக்கு அப்ப நீங்க சொன்னது நிறைவான தகவல் இல்ல?
0: ஆமா, நிறைவான தகவல்.
1: நம்ம கேட்க போறதும் நிறைவான பாடல். நேர்களே, மணி திருநாடு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: நிகழ்ச்சியில நிறைவா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

அரசு கூறியுள்ளது. ரெப்கோ வங்கி கடந்த நிதியாண்டில் 169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்ததோடு கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்கு அரசு பொறுப்பேற்று 3 மாதங்களுக்குள் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 2.52 அடி அதிகரித்துள்ளது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தொய் சனம்பம் முதலிடத்தை பிடித்தார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 சிநேகிதே நிகழ்ச்சியில் நம்பிக்கை தந்த நட்புகள் குறித்த தொழில்களோடு பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம் தானா, கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், அதனைத் தொடர்ந்து மூக்கிரட்டை கீரையின் பயன்கள் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரை எருவி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1967 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள்.

6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: தொடரி திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் பாடல் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் நண்பகல் 12:10 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 அருளிணைந்திருக்கிறோம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. ஸ்நேகிதே நிகழ்ச்சி இன்னைக்கு தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் நான் ஆர்ஜே ரம்யா.
2: நான் உங்கள் லிசி ஜெகன்.
1: அதாவது லிசி என்னன்னா, உப்பு இருந்தாதான் உணவு சுவைக்கும், அதே மாதிரி நட்பு இருந்தாதான் வாழ்க்கை சுவைக்கும்.
2: பாத்தீங்களா, பஞ்சோட ஆரம்பிச்சாச்சு ரம்யா.
1: ஆமா, அதாவது நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, இதெல்லாம் வந்து நாமளா அமைச்சுக்கிறது இல்லை, அது தானா அமைகிறது. ஆனா நண்பர்கள் மட்டும்தான் நாமளே அமைச்சுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவு தான் வந்து நட்பு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஆறுதலா இருக்கிறதாகவும் சரி, இல்ல நமக்கு தோள் கொடுக்கறதா இருக்கிறதாகவும் சரி, நல்ல நண்பர்கள் தான் நமக்கு உதவியா இருப்பாங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்த நண்பர்கள் யாரு, நம்பிக்கை தந்த நட்புகள் யாரு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட பேச போறோம். உங்களுடைய ஃப்ரெண்டை பத்தி நீங்க தாராளமா சொல்லுங்க, அவங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப ஸ்நேகிதே நிகழ்ச்சியின் முதல் தோழி சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. அவங்க இணைப்பு தெளிவா கிடைக்கல நினைக்கிறேன். வணக்கம். ஓகே, எங்களுடைய இணைப்பு தெளிவா இல்லை. ஸோ சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க.
2: தோழிகளை நீங்கள் அனுக்கலாம். 2561132 மற்றொரு 2561133 இணைப்பெண் 0462.
1: ஓகே, நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துலேருந்து. பொதுவாக மோதல்லேருந்து காதல் தான் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் மோதல்லேருந்து நல்ல நட்பு கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் கேட்டு ரசிங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்பிக்கை தந்த நட்புகள், உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய உங்களுடைய நண்பர்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க தோழி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாம்பவர் வடகரையிலிருந்து ஆனந்தி. சாப்பிட்டீங்களா? அவங்க சத்தமே வெளியில் வரமாட்டேங்குதே. நல்லா இருக்கும், இப்பதான் சத்தம் வருது. சரி
2: சொல்லுங்க
1: ஆனந்திமா. அதாவது நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்கு எய்த் வச்சுக்கார அக்கா தான், ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்களோட எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நான் எதுனாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து ரீசெண்டா அவங்களோட குடும்பத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க நினைச்சப்பப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அவங்கதான் நினைச்சு ஒரு ஒரு பாட்டிதான்
0: மனநிலையை நல்லா மாத்தி விட்டுருவீங்கன்னு சொல்லி இருக்கீங்க.
1: நானும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தேன்னா அவங்களும் என் மனசை தேத்தி விட்டு

0: ஜாலியாக இருக்கும்.
1: நிச்சயமா சூப்பரா சொல்லியிருக்கீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு சோகத்துல இருந்தோம்னா அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அந்த சூழ்நிலையை கலகலப்பா மாத்தி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வந்து நண்பர்கள் கிட்ட தான் இருக்குது. தொழிலே இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய அந்த நண்பர்களை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் அளிக்க வேண்டிய எண்கள் 04-22-25-611-32 மற்றும் 25-611-33. நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க அடுத்த தொழில். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையப்பட்டையிலிருந்து பேசுறேன்.
3: கோமதிமா சொல்லுங்க
2: மேடம். ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாடலாம் கேளுங்க மேடம். என் கரையில உள்ளவங்க போற ரொம்ப ஆசைப்படுறாங்க, பிடிச்ச பாடங்களும் கேட்பீங்களா?
1: ஓகே, நீங்க மனம் விரும்புதே, குக்கு, இப்படி நிறைய நிகழ்ச்சி இருக்கு. நீங்க அதுலயே நீங்க வந்து போன் பண்ணி பாட்டு கேட்கலாம், மெசேஜ் பண்ணி பாட்டு கேட்கலாம்.
2: அதாவது மேடம், ஸ்கூல்ல படிக்கல பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துருப்பா.
1: சரி,
2: அப்ப நானும் அவளும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, ரெண்டு பேருமே ஒன்று போலதான் உட்கார்ந்துருப்போம். அப்ப வந்து நான் வந்து எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி,
1: சரி,
2: இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும், அதுல மார்க் நிறைய வாங்கிடுவேன். மேக்ஸ் பிடிக்காது, அப்ப அதுல மார்க் நான் ரொம்ப கம்மியா வாங்குவேன். அப்ப நான் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், எனக்கு இந்த ரெண்டுல மார்க் கிடைச்சிருது, அப்ப எனக்கு வந்து மேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப அதுக்கு அவ எனக்கு ஆறுதல் பண்ணி, நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுத, நாம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிச்சு அதை சொல்லி கொடுப்பா. இப்பமே எனக்கு வந்து எந்த ஒரு ஞாபகம் நாளும் அவளுடைய ஞாபகங்கள் வரும், அது மூலம் அவ சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு ஓரளவு மார்க் வாங்கி பிளஸ் டூ வரைக்கும் தான் மேடம் படிச்சிருக்கேன், ரொம்ப எல்லாம் படிக்கல.
1: ஆனாலும்
2: அந்த எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது.
1: புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து.

0: நிரம்பகல் 12:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்பிக்கை தந்த நட்புகள், உங்களுக்கு நல்லா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்து நம்பிக்கை கொடுத்த அந்த நண்பர்களை பற்றி தான் பேசலாம்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க தோழி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
0: திருச்செந்தூர்லேருந்து ராதா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்களா?
1: இல்லை, இதுக்கு மட்டும் பேசியிருக்கேன்.
0: பேசியிருக்கீங்க, மகிழ்ச்சி. சரி, சொல்லுங்கள் உங்களுடைய நண்பன் தோழி பற்றி.
1: என் ஃப்ரெண்ட் இசக்கி அம்மா.
0: சரி.
1: அவளுக்கு சளி பிடிச்சிட்டு ரொம்ப இருமலா இருந்து 3 மாசம் ஆயிட்டு கேட்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா. அப்ப நான் ஜிஹெச்சுக்கு போய் ஒரு நேரம் மாத்திரை சாப்பிடுவேன், நல்லா கேட்கும்னு
0: சொன்னேன்.
1: அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்டாலும் அது கேட்டுக்கிட்டாது, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஓ சரி, நல்லதா ஒரு வழிகாட்டி மாதிரி நீங்க இருந்திருக்கீங்க. சின்ன ஒரு விஷயம் சொல்லி அது அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. ஓகே ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சொல்லுங்கள் லிசி.
2: ரம்யா, இந்த நட்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தோஷத்தில் மட்டும் ஷேர் பண்ணுற ஒரு உறவு கிடையாது இல்லையா? நம்ம சரிக்கு விழும்போதும் நம்மளை கை கொடுத்து தூக்குற ஒரு உறவு. அது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம உறவுகள்கிட்ட பகிர முடியாத சில விஷயங்களை கூட நண்பர்கள்கிட்ட பகிரலாம். அவங்க சொல்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம காதில் விழுறப்போ அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறும். இது பற்றி தான் நம்ம தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்.
0: நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்,
2: இணைப்பில் இருக்கீங்கம்மா?
0: ஓகே, அவங்களுக்கு தெளிவாக கேட்கல நினைக்கிறேன். இதுக்கு தான் நீங்கள் வந்து ரேடியோ விட்டு தள்ளி வந்து நினை பேசணும். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
3: கேடிசி நகரிலிருந்து.
0: வட்டங்கள்
3: வந்து நமக்கு கம்மி தான், ஏன்னா வந்து நம்ம

0: அடுத்து அன்னப்பறவை மாதிரி, அது பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணீரை விட்டுருமா, அந்த மாதிரி தான் நான் எனக்கு கிடைச்சது பார்த்துக்கோங்க. அதான் நல்லதும் கூட வாழ்க்கைக்கு.
1: சரி.
0: அது மாதிரி 2002 பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க நான் ஒர்க் பண்ண இடத்துல கோயம்புத்தூரில். அப்போ நான் வந்துட்டு கவிதை போட்டியில் சேரலாமா, எதுலையுமே நீ சேராமல் இருக்க புண்ணியத ஏதாவது சேர
1: அப்படின்னாங்க.
0: அதுக்கப்புறம் பார்த்தேன், நான் இந்த உயர்நிலைக்கு வர காரணம் என்னுடைய தாய் தான் அப்படின்ட்டு ஆபிரகாம் சொல்வார், அதை நினச்சி பார்த்தேன். அப்புறமா என் தாயின் முத்தம் என்னை ஓவியன் ஆக்கியது என்பார் பெஞ்சமின் வெல்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இன்று சாதனையாளராக இருக்கிறதுக்கு, தொழிலதிபராக இருப்பதற்கு திகழ்பவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியாய் தன்னை தீட்டு கொண்ட ஒரு தாய் பின்னணியில் இருப்பது தெரியும். அது மாதிரி எனக்கு தோணுச்சு.
1: சரி
2: சரிங்கம்மா, நம்ம இப்ப நட்பு பத்தி பேசிட்டு இருக்கோம், தாய் பத்தி இல்ல.
0: அந்த நட்பு தான், ஒருத்தங்க என்கிட்ட நல்ல பழகினாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினாங்க, நீ கவிதை எழுதலாம் புனிதா, உனக்கு உன்னால முடியும் அப்படின்னாங்க. எல்லாரும் பெரிய பெரிய கவிஞர்களா இருக்காங்க, எப்படி அப்படின்னு யோசிச்சே இருந்தேன்.
1: இருந்தாலும் அவங்க கொடுத்த வார்த்தையில நீங்க போய் கவிதை எழுதிட்டு.
0: ஆமா, கவிதை எழுதி அதுல எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அதை நம்பி நிறைய பேர் என்கிட்ட கவிதை எழுதி அவங்களும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முயற்சி பண்ணி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க
1: பாத்துக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஒரு கவிதை போட்டியில சென்னைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க என்ன.
1: சரி சரி, அதாவது உங்களுடைய நண்பருடைய வார்த்தை வந்து உங்களை இன்னைக்கு ஒரு பெரிய கவிஞரா உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மகிழ்ச்சிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்ததா தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம்பிக்கை தந்த நட்புகள், உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த அந்த நட்பை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அதாவது நம்மளுடைய வெற்றியை பார்த்து, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் நம்மளுடைய வெற்றி அவங்களோட வெற்றி மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு உறவு தான் வந்து நட்பு. அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க தோழி, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதி வணக்கம், சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி.
1: ஃப்ரெண்டு பற்றினா, நான் வந்து 10 படிச்சு வீட்டில் சும்மா இருந்தேன்
0: மேடம்.
1: ஒரு வேலையும் தெரியாதா? வந்து நல்லா டெய்லரிங் நிறைய தையல் பழையனால என் ஃப்ரெண்டு சீன் டைன் வரும். நீ சும்மா தானே ஒரு தொழில பழகி பின்னாடி உனக்கு உதவுன்னு சொல்லி கடை கூட்டு போய் ஒண்ணுமே தெரியாது எனக்கு பத்தி. நல்லா பொறுமையா சொல்லி கொடுக்கணும். தையல் வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் தலைவலி வந்துடும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவ வந்து அந்த இது சொல்லி கொடுத்த என் கடைக்கு கூட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பழகி இப்ப என் சொந்த கால நிக்கிற அளவுக்கு
0: அவங்களை வளர்த்து விட்டுருக்குறாங்க. நல்லா ஒரு தொழில கத்து கொடுத்து
1: இப்ப நல்லா பழகி நான் நல்லா சம்பளம் வாங்குறேன், நல்லா இருக்கேன்
0: இப்ப. ஓகே ஓகே ஓகே, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம்.
1: மறக்கவே முடியாது எனக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அருமையான விஷயம் இல்லையா, ஒரு தொழில சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க இல்லையா.
2: இன்னைக்குமே அவங்க சொல்லும் போது பாத்தீங்களா, எனக்கு ஒரு தோழி இருந்தாங்கப்பா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லிருந்தது, நான் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. அடுத்த தோழி
0: வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. ஆறுதல் சொல்றதுக்கு தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு, தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, ஸ்நேகிதே திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் பிற்பகல் 12:43 ஆயாச்சு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. இன்றைக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை தந்த நட்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். இணையிறாங்க தோழி, வணக்கம்.
1: நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி.
1: தோழி ரிஃபாயா பேர்.
0: ஆ, என்ன சொன்னீங்க? ரிஃபாயா.
1: இஸ்லாம் தோழி. ஆனா என் மேல ரொம்ப அன்பு அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரவங்களுமே நான் அவங்க ராஜேஸ்வரி போனாட்டு நீ போவோம் எங்க போனாலும் அப்படின்னு
0: பாரு.
1: அவ்வளவு என் நம்பிக்கை நம்ம மேல. அப்ப

0: ஒரு தடவை கொடைக்கானல் சுத்தி பார்க்க கார் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப எனக்கு போன் அடிச்சு நீங்க அவசியம் வரணும், ஆமா வாங்கம்மா அப்படின்னாங்க. அப்ப சரிப்பா அப்படி சொல்லிட்டு அதோட கிளம்பி போனேன். ரெண்டு நாள் நல்லா சுத்தி பார்த்து எல்லா இடமும் போனதுக்கு அவங்கதான் எனக்கு, ஏன்னா நான் கொடைக்கானல் பார்த்ததே இல்லை இது நாள் வரைக்கும். அதை பார்க்கணுங்கிற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு மனசுக்குள்ள, எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு. ஆனா அவங்க கூட்டிட்டு போய் வானம் நிலையத்துக்குமே அதிகாரிங்க எடுத்தாங்க, எங்களை பேச வச்சாங்க. சுத்தி பார்த்துட்டு ஆமா அங்க அறிவிப்பாளரோட மகளுக்கு ரிசப்ஷன் அதுக்காக போயிருந்தோம். போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரெண்டு நாள் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என் தோழி வந்து ரொம்ப அன்பானவங்க. நான் எப்பவுமே பிறந்த ஊர் தான், நான் பிறந்த ஊர்ல அவங்க இருக்காங்க. அதாவது வானொலி தோழி தான் அவங்க, வானொலி மூலமா தோழியானவங்க. ஆனா நான் திருமணத்துக்கு போயிட்டா போயிருவேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருவேன். போய் அக்கடான்னு அப்படி தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் உட்காந்துருவேன். ஆனா அவங்களும் நானும் ரொம்ப அது நேரம் நல்லா அணியோனியமா பேசுவோம். அவ்வளவு அன்பும் அரவணைப்பும் உள்ள தோழி. ஆனா அவங்களுக்கு ஒரு நேரம் வந்து ஒரு பிரச்சனையினால ரொம்ப மனசு விரும்பி முடங்கி, வீட்டுல முடங்கி கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. கண்ணீர் விட்டு அழுது உடம்பெல்லாம் கெட்டு இருந்தாங்க. அப்ப நான் போனப்ப எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா என்னச்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரினா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் அழுக கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும், இதுக்கான வழிதுறையை தேட வேணாமா, அப்படி இருந்தா என்ன ஆகும் உடம்பு, நம்ம நல்லா இருந்தா தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆற்றல் படுத்தி அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை சிரிக்க வச்சு அவங்கள எல்லா விஷயமும் பண்ணி இன்னைக்கு அவங்களும் பர்ஃபெக்டா என்ன மாதிரி நல்லபடியா சிறப்பா இருக்காங்கம்மா.
1: கேட்கறதுக்கே மகிழ்ச்சிமா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த மாதிரிதான் நம்ம எப்பயோ ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்போம், அந்த நம்மளுடைய அந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க நண்பர்கள், அதுவும் எதிர்பாராத சமயத்துல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அடுத்த தோழி வணக்கம்.
2: போவே மாட்டா. எல்லாருமே திடீர்னு எங்க வீட்டுல வர முடியாது, ஏன்னா எனக்கு வந்து சோமால பையன், ஒரு பையன் இருக்கான் 25 வயசு. ஏ என்ன செய்யுது அப்படின்னு எங்க மைனி மாதிரி அவனும் கையை மவுண்ட கையை குடுத்து குடிக்கிட்டுதான்
1: போவான்.
2: எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவளை.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர்மா. ஓகே மகிழ்ச்சி. நீங்க உங்க ஃப்ரெண்ட் பத்தி சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம் தெரியுது எங்களுக்குமே.
2: சத்தம் குடுக்காம அம்மா வீட்டுல போகும்போதே சத்தம் குடுத்துட்டுதான் போவான்.
1: சரி உங்க ஃப்ரெண்ட் வந்தா கேட்டதா சொல்லுங்க, சரிங்களா? நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன தவறான முடிவுகள் எடுத்தாலும் அது நமக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளை விட்டு விலகாம கூடவே
3: பாத்துக்கலாம், இவ்வளவுதானே விடு, அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது தர்ற வலிமை வந்து ஈடிணையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது இவங்க யாருக்கிட்டே சொல்லிடுவாங்களோ, இல்லை இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் நம்ம தயங்குவோம். ஆனால் நட்புன்னு ஒரு விஷயத்துக்கிட்ட நம்ம எதனாலும் பகிர்ந்துக்கலாம், நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஷேர் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இப்போ ஆட்டோகிராஃப் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ரெயின்போ 102.6.

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நம்பிக்கை தந்த நட்புகள் உங்களுடைய நண்பர்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் நிகழ்ச்சி நேரங்க. தோழி வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பிஸ்னி பேசுகிறேன். அனைவரும் நலமா?
1: அனைவரும் நலமே.
3: நல்லா இருக்குமா?
2: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும் பிஸ்மிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் நல்ல மாதிரியே ஆவலோடு இருக்கு.
3: சொல்லுங்க.
2: அதாவது எப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பீடி சுத்துற என் ஃப்ரெண்டு, வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம்.
1: சரி.
2: அப்ப பிடிச்சது அவ எப்பவும் பார்த்தாலும் சோகமாவே இருப்பா என் ஃப்ரெண்டு. அப்ப ஏன்டா சோகமா இருக்க, நம்ம நாங்களும் ஹாப்பியா இருக்கோம்ல, சாப்பிடவும் சாப்பிடறதும் ஹாப்பியா இருக்கோம்ல
1: அப்படின்னு.
2: அப்ப சொன்னா, ஒரு இடம் இருந்துச்சு, எங்க சொந்தக்காரங்க புடுங்கிட்டாங்க, நான் தற்கொலை பண்ண போறேன், 2 பொண்களுக்கு இருக்கு, நான் எப்படிதான் வாழப்படுறேன் தெரியல அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், அப்படிலாம் நினைக்காத, பீடி தொழில வந்து நம்மளுக்கு கை இருக்கும், அதான் நம்ம ஒழுக்கமான தொழில். அப்படி மீறி உனக்கு இது நினைக்க, அல்லாஹ் இறைவன் வந்து கைவிட மாட்டான், கொஞ்ச நாள் பொறு, நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன்
1: அப்படின்னு.
2: 2 மாசம் கழிச்சிச்சு, தன்னாட்டுல ஒரு ஆள் வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. அப்புறமா ஏன்ட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்படி என் தோழி கஷ்டப்படுதா, விஷயத்துல 100 ரூபா 50 ரூபா தான் கிடைக்குது, அதனால நான் சேர்த்து விடுதேன், நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு. சரிட்டாங்க, டாக்டர் வீடு.
1: ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அவங்க முன்னேறிட்டாங்க.
2: அப்புறம் ஆமா, 2 பெண்களையும் அந்த டாக்டர் வீட்லயே பொறுப்பேற்று இப்ப 40 வருஷமா அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சது இல்லையா, அவங்க வாழ்க்கையும் முன்னேறிட்டாங்க.
2: இப்பவும் வாழ்த்து

0: பெங்களூர்ல இருக்கா.
1: ஓ,
0: இப்ப அவங்க மகா வீட்டுல பேரம் பேத்திய பாத்துக்கிட்டு இருக்கா, அவங்களோட அந்த டாக்டரோட பேரம் பேத்திய பாத்துக்கிட்டு இருக்கா.
1: ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க சொல்றது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: வணக்கம்,
1: நன்றி நன்றி நிகழ்ச்சி இணைந்ததற்கு. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப துவண்டு போகும்போது அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். அது நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை, நல்ல நல்ல வெற்றிகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். நட்பு என்கிற ஏனிப்படி இருந்தால் மலையை கூட கடக்கலாம் நண்பனின் கை கோர்த்து கொண்டே, அப்படின்னு படித்த வரி எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. அதே மாதிரி வானத்தின் சொந்த விண்மீன்கள்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
3: குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி கண் சிவக்கிறது போன்ற பிரச்சனைகள் வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு அடிக்கடி தான் வருது, அது கண் சிவந்துகிட்டே நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சில பேர் கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. அப்படி இல்லை, அந்த கண் சிவப்பு அதிக நாள் இருக்க விட்டோம், அதாவது குழந்தைங்கள் கண்ணை தேய்க்கிறது, கண் சிவப்பு வரும்போது அலர்ஜி வரும்போது கண்ணை தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இச்சிங்கை வந்து நம்ம அதிகமாக இருக்க விட்டோம், ஐ ரப்பிங்கை அதிகமாக இருக்க விட்டோம்னா கண்ணோட கருவிழியோட அமைப்பு பாதிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கார்னியாவில் வந்து அந்த கர்வேச்சரே மாறிடும், ரொம்ப மோசமான ப்ராப்ளம். அதாவது கெரட்டோகோனஸுங்கிற ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த கெரட்டோகோனஸ் வந்துச்சுன்னா அந்த கருவிழியோட அமைப்பு கூம்பு வடிவத்தில் ஆகிடும், அப்போ பார்வை அதிகமாக குறைஞ்சிடும். கெரட்டோகோனஸையுமே ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோன்னா லேசர் போன்ற முறைகளில் அதை சரி பண்ணிடலாம். இல்லை அதையுமே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா பெரிய அளவில் ஆப்ரேஷன் தேவைப்படக்கூடிய பிரச்சனையாக மாறிடும். அதாவது இந்த கண்ணை மாற்றி வைப்போம் இல்லையா, கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன், அது போன்ற ட்ரீட்மெண்ட் அவசியப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடலாம். நாங்கள் அது மாதிரியும் சில்ட்ரனையும் பார்க்குறோம். பொதுவாக ரொம்ப வயதானவங்களுக்கு இந்த கெரட்டோகோனஸ் வராது, ஆனால் அதுக்காக ரொம்ப வயதானவங்க கண்களை தேய்ச்சிட்டே இருக்கலாமா, அது கிடையாது. அவங்களுக்கு கண்கள் அதிகமாக தேய்க்கிறதுனால கண்ணீர் அழுத்த நோய் வரலாம், அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல விரும்புவது கண்களை தேய்ப்பதனால் கண்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது, அதிகமான பாதிப்பு. அப்போ நம்ம இந்த சின்ன விஷயத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் இதை தெரியாமல் ஒரு பழக்கமாக கூட சில பேர் விரலை வச்சு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளே அறியாமல் நம்ம பார்வைக்குண்டான நம்ம கண்களை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதை கண்களை தேய்க்காமல் பார்த்துக்கணும், இல்லை கண் மருத்துவரை அணுகி அதற்கு என்ன மருந்து போடுறது, என்ன சிகிச்சை எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் அலர்ஜியை பொறுத்த அளவு நம்ம எது அந்த குழந்தைக்கு ஒவ்வாமையோ அதை வந்து குழந்தைகிட்ட வந்து நீக்கினாதான் அது சரியாகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டில் உள்ளவங்க தான் அதை முயற்சி பண்ணணும். அது தவிர அப்பப்போ அதிகமாகும்போது அந்த மருந்தை நீங்களே வீட்டில் அதிக நாள் இடக்கூடாது, டாக்டரோட பரிந்துரைப்படி தான் இடணும். ஏன்னா அதில் வந்து நிறைய நேரம் ஸ்டீராய்டு ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வாமை பிரச்சனைக்கு. அப்போ அதுபோல் ட்ராப்ஸை நம்ம டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் கண்டினியூவாக மாசக்கணக்காக வருஷக்கணக்காக எதுவும் போட்டுட்டிங்கன்னா கண்ணீர் அழுத்த நோய் வந்து கண்களோட நரம்பு நிரந்தரமாக பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதை மாதிரியும் நோயாளிகளை பார்க்குறோம். ஏன்னா சில பேரண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு தடையும் கூட்டு போகும்போது இதுதான் எழுதி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதை கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களுக்கு அந்த கண்ணீர் அழுத்த நோய், நிரந்தரமான நரம்பு சேதம், நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: தாய்ப்பால் 2 இயர்ஸ் வரை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே பெரிய நியூட்ரிஷ்னலாகவோ பெனிஃபிட் கிடையாது. அண்ட் பேபியை வந்து கண்டிப்பாக வீண் பண்ணிடணும். ஸோ 2 இயர்ஸ் தான் ஐடியல் ஏஜ். 100% எதுவுமே கொடுக்கக்கூடாது பேபிக்கு. கண்டிப்பாக பேபி வந்து முதல்ல பிறந்ததுமே தாய்ப்பால் தான் இனிஷியேட் பண்ணணும். அதுவும் பேபி பிறந்து சில நொடிகள் தான், மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியேட் பண்ணி தான் அட்டண்டர்ஸ் கையிலேயே பேபி வருவாங்க. ஸோ அப்படி வரும்போதுமே கூட இனிப்பு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக எனி ஸ்வீட் வந்து பேபிஸ்க்கு வந்து டயரியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஹனி வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கே தெரியும் ஹனியோட சோர்ஸ் என்ன, எந்த அளவுக்கு கிளீனாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேபியோட வாயில் வைக்கும்போது அதில் பொட்டிலினியம் டாக்ஸின்னு ஒன்று இருக்குது, அதனால பேபிக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இல்லை கமர்ஷியல் ஹனி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அது அட்வைசபிள் கிடையாது. ஒன்லி மதர் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும். வசம்பு வந்து இப்போ முன்னாடி நாக்கில் வச்சா பேபி வந்து சீக்கிரமாக பேசிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வசம்புமே வந்து நல்லது கிடையாது. ஸோ வசம்பு கொடுக்கறதுனால நெக்ரோட்டைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பேபியோட குடல் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதனால் சர்ஜிக்கல் லெவலுக்கு போன குழந்தைகளும் உண்டு. ஸோ 100ல் ஒரு 5 பேபிக்கு வந்துடலாம். ஸோ அது 5 பேபி எதுன்னு தெரியாது. ஸோ 100% அதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியானது. பட் வசம்பு டைரெக்டாக தேய்க்கிறதுனால 100% குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். நோய்கள் வராமல் அப்படி கிடையாது. ஸோ தாய்மார்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனால் நிறைய தாய்மார்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலாம் உண்டு. ஸோ தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வெயிட் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகும். ஒன்று இன்னொரு விஷயம் நேச்சுரல் கான்ட்ராசெப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பேபி வந்து ஒரு கேப் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். பட் இது ரொம்ப ஒரு 100% சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன லெவலில் ஒரு ரிசர்ச் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணாலே பெரிய விஷயம்தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குற குழந்தைங்களுக்கு மதர்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து கொஞ்சம் இன்சிடென்ஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டடீஸும் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து வாக்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வாக்கிங் போகிறோம், ஸோ இதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வர்ற பேஷண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐடியல் திங் வந்து அவங்கக்கிட்ட என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறோன்னா எக்ஸ்பிரஸ் ஃபீடிங் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவங்க எவ்வளோ நேரம் ஒரு 8 ஹவர்ஸ் ஆர் 10 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் பேபிக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீடிங். ஸோ அல்டிமேட்டாக பேபிக்கு ஒவ்வொரு ஃபீடிங்க்கும் ஒரு 50 ml to 60 ml அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த சப்போர்ட்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
0: உலக தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

வாழ்வுக்கு துணை இருப்பார்.

நிறப்பிற்பகல் 1:16. உங்கள் உடலும் உள்ளமும் நல பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துகள் வந்து கீரைகளில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிலருக்கு கீரை பிடிக்கும், சிலருக்கு கீரை பிடிக்காது. நிறைய கீரை வகைகள் நம்ம நாட்டில் இருக்குது. அதில் மக்களுக்கு அதிகம் தெரியாத, அதிகம் சாப்பிடாத ஒரு கீரை தான் மூக்கிரட்டை கீரை. ரொம்ப எளிதாக வயல்வரப்புகளில், சாலை ஓரங்களில் இதை வளர்ந்துட்டுருக்குறோம். கிராமங்களில் இதை வந்து பறித்து சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மூக்கிரட்டை கீரையோட நன்மைகள், அதில் இருக்கக்கூடிய பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கூடவே பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் கேட்கலாம், பாவ மன்னிப்பு திரைப்படத்திலேருந்து TM சௌந்தரராஜன் குரலில் பாடல்.

கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம வீட்டு சுற்றியும் சாலை ஓரங்களையும் தானாகவே வளரக்கூடிய கீரை தான் மூக்கிரட்டை கீரை. அப்படியே நிலத்திலே அப்படியே படர்ந்து போகும். பூக்களோட அடிப்படையில் இந்த மூக்கிரட்டை கீரையில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும். இலைகளுடைய மேற்புறம் அடர்ந்த பச்சை நிறத்துலேயும் கீழ்ப்புறம் கொஞ்சம் வெளுத்தும் வந்து இருக்கும். வேரும் தண்டுகளும் ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த மூக்கிரட்டை கீரையை சாரணை கொடி இல்லாட்டி சாரணத்தி அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை வந்து வடமொழியில் புனர் நவா அப்படின்னு சொல்கிறாங்க. புனர் அப்படின்னா வந்து மறுபடியும் மீண்டும் அப்படின்னு அர்த்தம். நவா அப்படின்னா புதிது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடலுக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி தர்றதால இந்த மூக்கிரட்டை கீரையை வந்து புனர் நவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூக்கிரட்டை கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது. மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிலப்பிற்பகல் 1:28 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நலம் தானா. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் மூக்கிரட்டை கீரையோட நன்மைகளை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மூக்கிரட்டை கீரையோட இலை, வேர், தண்டு அப்படின்னு எல்லா பகுதிகளுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. மற்ற கீரைகளில் இருக்கிற மாதிரியே தான் இந்த மூக்கிரட்டை கீரையிலையும் வைட்டமின்கள், நார் சத்து, சுண்ணாம்பு சத்து, தாதுக்கள் அப்படின்னு ஏராளமான சத்துகள் இருக்குது. இதில் வந்து சாந்தோன்கள், லிக்னோன், அப்புறம் அராட்டிக் அமிலம் இந்த மாதிரியான தாவர மூலக்கூறுகள் இருக்கிறதுனாலேயே இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி என்ன இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் பூவா தலையா திரைப்படத்திலேருந்து TM சௌந்தரராஜர் குரலில் பாடல்.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் மூக்கிரட்டை கீரையோட நன்மைகளை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். சிறுநீரகம், கல்லீரல் இந்த மாதிரியான முக்கிய உறுப்புகளுடைய கழிவுகளை முழுசாக வெளியேற்றி நம்ம உடல்நலம் காக்கக்கூடிய அரிய தன்மைகள் இந்த மூக்கிரட்டை கீரையில் இருக்குதான். அதுலேயும் குறிப்பாக சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரைகளை அப்படியே சுத்தம் பண்ணி தண்டுகளோடு சேர்த்து நறுக்கி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது பாதியாக வத்துற அளவுக்கு காய்ச்சி அந்த தண்ணீரை பருகலாமா. சிறுநீரகத்தில் ஏதாவது கற்கள் இருந்தால் அது அப்படியே நாளடைவில் கரைஞ்சி போகும். சிறுநீரகத்தில் ஏதாவது தொற்று நோய்கள் இருந்தால் கூட அதை வந்து குணப்படுத்திடும். அப்புறம் சிலருக்கு சிறுநீர் கடுப்பு இருக்கும், அப்போ சிறுநீர் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்கெல்லாம் அந்த மூக்கிரட்டை கீரையோட தண்ணீரை பருகும்போது சிறுநீர் நல்லா வெளியேறும். தெரியணும் வேறு எதுக்கெல்லாம் நன்மை புரியுது இந்த மூக்கிரட்டை கீரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம்தானா. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் மூக்கிரட்டை கீரையோட பயன்களை தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். இது சிறுநீரகத்துக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, இது வாதத்துக்கு கூட ரொம்ப நல்லதாங்க. மூட்டு வழியோட மூட்டுகளில் வீக்கமும் இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு மூக்கிரட்டை கஷாயம் வந்து குடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, மூக்கிரட்டையோட அந்த சீரகம் அப்புறம் பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறையும், தாங்க முடியாத வலி இருந்தால் கூட அதுவும் குறையும். சித்த மருத்துவத்தின்படி மூக்கிரட்டை கீரையினுடைய வேர்களை தண்ணீர் விட்டு காய்ச்சி அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாத நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நீ திரைப்படத்திலிருந்து

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:43 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் மூக்கிரட்டை கீரையோட நன்மைகளை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல சிறுநீரை வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும், வாதத்துக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலியை குறைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இது செரிமான சக்தியும் மேம்படுத்துதுங்க, மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்குமா. அது மட்டும் இல்லை, இதை நம்ம சாப்பிட்றதால நம்மளுடைய உடல் பருமன் ஆகிறதையும் வந்து தடுக்க முடியுமா. இந்த கீரையில் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் அதிகமாக இருக்குதாங்க. இந்த மூக்கிரட்டை கீரையை நல்லா சுத்தமாக்கி அம்மியில் மை போல் அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூளை நோய் கூட சரியாகுமா. மூளை கட்டி இருந்தாலும் அது சுருங்கி வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா வெளியேற்றுறதுக்கு இந்த மூக்கிரட்டை கீரை ரொம்ப உதவியாக இருக்குது. தொடர்ந்து மூக்கிரட்டை கீரையோட பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். ஏழை பங்காளன் திரைப்படத்திலிருந்து

ஏழை பங்காளன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் மூக்கிருட்டை கீரையோட பயன்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மூக்கிருட்டை கீரை செடியினுடைய வேர்களை நல்லா காய வச்சு அரைச்சி பொடியாக்கி அதை இளம் சூடான நீரில் நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா? மஞ்சள் காமாலை வந்தால் கூட கீழா நெல்லியோடு சேர்த்து இந்த மூக்கிரட்டை கீரையும் சேர்த்து அரைச்சி வந்து மருந்தாக வந்து கொடுப்பாங்களாங்க. நம்ம ரத்தத்தில் இந்த யூரியா கிரியேட்டின் இந்த மாதிரி அளவு அதிகரிச்சிருந்தா அதையும் வந்து இந்த மூக்கிரட்டை கீரை வந்து குறைக்குமா? கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை இது வந்து தடுக்குதான். நம்ம உடம்பில் வந்து தசை பிடிப்புகள் இருந்தாலும் சரி அதை வந்து சரியாக்குமா? அதுக்கு ஏற்ற மாதிரியான வேதிப்பொருள் வந்து இந்த மூக்கிரட்டை கீரையில் இருக்கான். அந்த தசைகளை வந்து நல்லா விரிவடைய செய்து தசை பிடிப்புகள் இருந்தால் அதை வந்து நல்லா குறைக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து இதய தசைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்குது. மூச்சுக்குழலை கூட வந்து விரிவாக்குதான். அதனால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மருந்தாகவும் இந்த மூக்கிரட்டை கீரை வந்து பயன்படுது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். நில் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 1:52 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் மூக்கிரட்டைக்கிரையோட பயன்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் இந்த மூக்கிரட்டைக்கிரையை மருந்தாக எடுத்துக்காமல் உணவாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. கலவை கீரைகள் அப்படிங்கிற பேரில் மற்ற கீரைகளோட சேர்த்து ஒரு கைப்பிடி அப்படியே மூக்கிரட்டைக்கிரையும் சேர்த்து போட்டு மசியலாக்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கு. இந்த மூக்கிரட்டை கீரை தனியாகவும் சாப்பிட்லாம், மற்ற கீரைகளோட சேர்த்து சமைச்சும் சாப்பிட்லாம். மிளகா வத்தல், கறிவேப்பிலை, புளி, உப்பெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி துவையலாக்கி கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம கடைஞ்சி கடையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுடைய இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையும் கூட அதிகரிக்குமாங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்குது. எப்போதுமே இந்த மூக்கிரட்டை கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது அதிக காரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணுமாங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்திலும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு பழக்கத்திலையும் முக்கிய இடம் பெற்ற இந்த மூக்கிரட்டை கீரையை அப்பப்போ உணவில் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது இன்றைய நலம் தானா. நிறைவான பாடல் கேட்கலாம். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களே, நமது பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிக்க கேட்கலாம். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியஃபம் ரெயின்போ 102.6 நேரம் 2:01. இது அன்பின் வரிகளுக்கான நேரம். நம்ம வானொலி நிகழ்ச்சியை ரசித்து தங்களுடைய மனம் நிறைந்த எண்ணங்களை ரொம்ப அழகான வார்த்தைகளில் கடிதமாக பகிர்ந்திருக்கிற எல்லா நேயர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையே பாலமாக இருக்கிறது இந்த கடிதங்கள் தான். அப்படிப்பட்ட நிறைய அழகழகான கடிதங்கள் இப்போ நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு கடிதங்களாக வாசிக்க இருக்கிறோம். இடையே சூப்பரான பாடல்களையும் கேட்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பிரியமான தோழி படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பண்ணியிருக்காங்க.

நேரம் 2 மணி 7 நிமிடம் ஆயிட்டிருக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களுடைய கடிதங்களை நாம் இப்போ வாசிக்கலாம். முதல் கடிதம், மேலரத வீதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா எங்களுடைய கடிதம். 30/7/2026 அன்று இலக்கிய சாரலில் திருக்குறளும் நீர் பயன்பாடு என்ற தலைப்புக்கு மிக மிக அரிய தகவல்கள் கொடுத்து பாடல்கள் மிக அற்புதமாக வழங்கிய சகோதரர் இம்சியரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. 31/7/2026 அன்று இலக்கிய சாரலில் ஐயா செய்த தம்பி பாவலர் பற்றிய தகவலுடன் பழைய பாடல்கள் கொடுத்தது சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்புடன் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அடுத்த கடிதம், 30/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிரச்சனைகள் எதிர்கொள்வது கடந்து போவது பழகி போவது என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா தனக்கே உரித்தான விறுவிறுப்பான குரலால் நேயர்களிடம் தெளிவான சந்தேகத்திற்கு கேள்வி கேட்டு குட்டி குட்டி கதை என்று அன்றைய நிகழ்ச்சி அற்புதம் மனம் விரும்புதை பகுதியில் மனம் நிறைந்த கோமதி நாராயணன் புதரவு கேள்வி விரிவான பதில்கள் அனைத்தும் தகவல்களுடன் அருமை சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் இதே நேருடையது. 3/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொருட்கள் வாங்கும்போது பேரம் பேசுவது சரியா என்ற தலைப்புக்கு சகோதரி ஜெமிமா ஜெபாஸ்டின் தனது இனிய குரலால் கருத்துக்கள் கேட்டு பாடல்கள் தனி சிறப்பு பெற்றது. அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் கருத்து பதிவு தனி சிறப்பு பெற்றது. அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ புன்சிரிப்புடன் கூடிய தனது கண்ணீர் குரலால் பொதுருவு கேள்வி காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இது பற்றி அரிய தகவல்கள் விளக்கம் மிக தெளிவாக இருந்தது சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் இதே நேருடையது. 1/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் கற்றுக் கொடுப்பது எப்படி என்ற தலைப்புக்கு சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அருமையான தெளிவான பதில் கேட்டது மிகவும் அற்புதம். அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் சாய்ராபானு பிரேமி இருவரும் படத்தின் பெயர் ஜோக் விடுகதை வார்த்தை விளையாட்டு என்று மிக அற்புதமான இசையுடன் கூடிய பாடல் கொடுத்தது அருமை சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் அன்புடன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நேயருடைய கடிதம், 31/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குடும்ப ஒற்றுமைக்கு ஆண்கள் பொறுப்பா பெண்கள் பொறுப்பா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெமிமா ஜெபாஸ்டின் நேயர்களிடம் மிக அருமையாக கருத்து விளக்கம் கேட்டு பதிவு அருமை சகோதரி நிகழ்ச்சியில் தலைப்பு சார்ந்த பாடல்கள் அத்தனையும் அசத்தி விட்டார்கள். அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி சிந்து சாராவின் சிரிப்புடன் கூடிய குரலால் பொதுருவு கேள்வி அனைத்தும் விரிவான விளக்கங்கள் மிக அருமையாக கொடுத்தது நிறைவு பகுதி வரைக்கும் அற்புதம் சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தும் இதே நேருடைய கடிதம், 31/7/2026 அன்று பொதிகை தும்பையில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசி சுபகலா மங்களம் ராதாகிருஷ்ணன் இருவரும் இணைந்து நடிகை பெயர் ஊர் பெயர் வார்த்தையில் சொல்லடக்கம் என்று புதுமையான முறையில் அன்று பாடல்கள் மிக துள்ளல் நிறைந்த பாடல்களாக இருந்தது பாராட்டுக்கள். படமும் பாடலும் பகுதியில் 1900

1964 ஆண்டு வெளிவந்த படத்தின் மிக அரிய தகவல்களுடன் பாடல்கள் அத்தனையும் ஒரு மணி நேரம் மிக அருமையாக கழிந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ வாசிக்க கேட்டது மேலரத வீதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா இந்த நேருடைய கடிதம். அடுத்து யார் எழுதியிருக்காங்க, என்ன நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ரோஜா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். நேர்களை நேரம் 2:11 ஆயிட்டுருக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போ நாம் பாடல் கேட்கலாம். காதலர் தினம் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் உங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 2:18. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒரு பாசம் இருக்கும், ஒரு பாராட்டு இருக்கும், சில நேரங்களில் ஒரு பயனுள்ள ஆலோசனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு கடிதங்கள் எல்லாம் எங்கள் கையில் இருக்குது. நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்ததையும் தங்களுடைய மனதின் பிரதிபலிப்பையும் எழுத்துக்களாக அனுப்பியிருக்கிறாங்க நேயர்கள். அந்த அழகான வரிகளை அன்பாக நாங்கள் வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, மேலச்சேவலேருந்து பி முருகன் இவங்க எழுதியிருக்காங்க. 31/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விஎம் சத்திரம் சகோதரி அம்புஜம் அம்பலவாணன் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பாடல்களை தொகுத்து வழங்கிய விஎம் சத்திரம் சகோதரி அம்புஜம் அம்பலவாணனின் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர் சகோதரருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் இதே நேருடையது. 1/8/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் கற்றுக் கொடுக்கும் வழிமுறைகள் பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையான கருத்துக்கள் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. குழந்தைகள் இருக்கும்போது நம் மனைவிகளை திட்டவோ அடிக்கவோ கூடாது. குழந்தைகள் இருக்கும்போது நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கவும் மரியாதையாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளிடம் நல்ல அன்பாக பேசி பழகிக்கொள்ளவும் நாம் நன்றாக இருந்தால்தான் குழந்தைகளும் நன்றாக இருக்கும் என்று தொகுத்து வழங்கிய சகோதரருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இதே நேருடையது. 3/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விருப்புதை நிகழ்ச்சியில் பொதுருவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு 3000 பாராட்டுக்கள். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலச்சேவிலிருந்து பி முருகன். அடுத்த கடிதம் விஜய கரிசல் குளத்திலிருந்து மற்றொரு பாரதி ராஜா என்ற பாண்டியன் இவங்க எழுதியிருக்காங்க. கே தாமஸ் அவர்களின் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி மிகவும் அருமை. ஒவ்வொரு வாரமும் அருமையாக இருக்கிறது. வேறு ஒரு நேரத்திலும் மீண்டும் ஒலிபரப்ப கேட்டுக்கொள்கிறேன்.

102.6க்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்கய்யா, உங்களுடைய கடிதம் வந்து மேலிடத்துலேயும் கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் அதை தொடர்ந்து நம்ம ஆலோசிக்கலாம். அடுத்த கடிதம் இதே நேருடையது. 3/8/2026 அன்று அன்பின் வரிகள் கேட்டே நேயர்கள் மீண்டும் மீண்டும் கடிதம் எழுத வாசித்த ஜெமிமா ஜபஸ்டின் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. விஜய கரிசல் குளம், பாண்டியன். அடுத்த கடிதம் மேலரத வீதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா இவங்களுடையது. நான்கு 8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எது சிறந்தது, வகுப்பறை கல்வியா இணைய கல்வியா என்ற தலைப்புக்கு சகோதரி செல்ல தோழி கார்த்திகா தனது கனிவான குரலால் நேயர்களிடம் பதில் பெற்று நிறைவு பகுதியில் தனது கருத்துக்கள் மிக மிக முதிர்ச்சியாக இருந்தது. சரியான பதில் அருமை. அன்று பொதிகை தும்பியில் சகோதரர் முக்குடல் பூபாலன், சகோதரி தங்க கல்யாணி இருவரும் மிக அருமையாக கேள்விகள் பதில்கள் என்று ரசித்து விட்டார்கள். அன்று இலக்கிய சாரலில் தனது பாசமான குரல் வளத்தால் திருக்குறள் மேலாண்மை விளக்கம் பாடல்கள் அற்புதம், அனைவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கடிதம் இன்னும் எங்கள் கையில் இருக்குது. இப்போ பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து யாருடைய கடிதம் என்ற நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்களில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

வானொலியோட ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னா நேர்களே உங்களுடைய கடிதங்கள் தான். அந்த அன்பான கடிதங்கள் தான் இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிச்சிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தொடர்ந்து கேட்டுட்டு தங்களுடைய விமர்சனங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்க நேருடைய ஒவ்வொரு கடிதங்களுக்கும் நன்றியும் சொல்லிக்கிட்டு அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா கோவில்பட்டியிலிருந்து ஏ குமார் இவங்க எழுதியிருக்காங்க. 3/8/2026 திங்கள் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நேயர்களின் கடிதங்களை படிப்பதற்கு முன் ஒரு லெட்டரின் வாயிலாக சொன்ன கதை மிகவும் அருமை. கடிதம் என்பது பாசத்தின் வெளிப்பாடு என கூறியது அருமை. சகோதரி ஜெமிமா ஜெபாஸ்டின் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவர்கள் அனைத்து கடிதங்களையும் மிகவும் அருமையாக சொன்னது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றியுடன் பாராட்டுக்கள்னு எழுதியிருக்காங்க. இதே நேருடைய அடுத்த கடிதம் 3/8/2026 திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்பட வேண்டியதா என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் பல அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். சகோதரர் பாளையங்கோட்டை காமராஜ் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்கள் கூறியது போல கீரை விற்பவர்கள் போன்றவர்களிடம் பேரம் பேசுவதை தவிர்க்கலாம் என்பது உண்மைதான். முடிவில் சகோதரி ஜெமிமா ஜபாஸ்டின் அவர்கள் கூறிய கருத்துக்கள் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேருடைய அடுத்த கடிதம் 2/8/2026 ஞாயிறு காலை ஆனந்த பூங்காற்றில் எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் வகுப்பறை கல்வியைத்தான் பெரிதும் சிறந்தது என கூறியது உண்மைதான். அனைவருக்கும் பாராட்டுக்கள். ஏர்வாடி சகோதரி சுல்தானி அவர்கள் கூறிய போது அங்கன்வாடி பள்ளியில் 2 வயது குழந்தை முதல் 5 வயது குழந்தை வரை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு மாதங்களின் பெயர்கள், கிழமைகள், எண்கள் போன்றவை கற்றுக் கொடுத்து வகுப்பறை கல்விக்கு அஸ்திவாரம் என்று சொன்னது உண்மைத்தான். பாராட்டுக்கள். சமச்சீர் உணவு போன்றது வகுப்பறை கல்வி, சாதாரண உணவு போன்றது இணைய கல்வி. வகுப்பறை கல்வி கற்றுக் கொடுத்த மனித மாண்பு வாழ்நாள் முழுவதும் தொடரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார். இந்த நேருடைய அடுத்த கடிதம் 2/8/2026 ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சகோதரி அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு லீவ் லெட்டர் எழுதும் விதம் பற்றி சொன்னார்கள். லீவ் லெட்டரில் பாடி ஆஃப் த லெட்டர் மாறாமல் காரணத்தை மட்டும் மாற்றி லீவ் லெட்டர் எழுதலாம் என்றும் ஒபீடியன்ட்லி, சின்சியர்லி, ஃபேத்ஃபுல்லி, லவ்லி என்பவைகள் யாருடைய லெட்டரில் யூஸ் பண்ண வேண்டும் என்பது பற்றியும் கூறினார்கள். தூத்துக்குடி சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி ஏ குமார். அடுத்த கடிதம் என்றென்றும் அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவணன் இவங்க எழுதியிருக்காங்க. 3/8/2026 திங்களன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டேன், மகிழ்ச்சியடைந்தேன். அதிலும் 1965 வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன, அருமையாக இருந்தன. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி பல நிகழ்ச்சிகளில் மாற்றம் கொண்டு வந்தாலும் நன்றாக இருக்கும். அன்றைய நிகழ்ச்சியில் ஆசை முகம், குழந்தையும் தெய்வமும், எங்கள் வீட்டு பிள்ளை, பஞ்சவர்ண கிளி, அன்பு கரங்கள், 1001 படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன. இந்த நல்ல பழைய திரைப்பட பாடல்களோடு வலம் வந்த நிகழ்ச்சி அருமை, தொடரட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேருடைய அடுத்த கடிதம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை வாரம் 2 முறை இடம்பெற செய்தமைக்கு மிக்க நன்றி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமும் கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். நேரலை நிகழ்ச்சிகளில் குறிப்பாக பொதிகி தும்பி மகளிர் மற்றும் நிகழ்ச்சிகளில் 2 நேயர் 1 பாடல் என்று உள்ளது. மேலும் 1 அல்லது 2 நேயர்களுக்கு பேச வாய்ப்பளித்து பிறகு பாடல் வழங்கினால் பல நேயர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். இதற்கு தாங்கள் ஆவண செய்ய வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொதிகை தும்பியில் இன்று 2 மதிப்பெண்கள் பெற்ற நேயர்கள், 1 மதிப்பெண் பெற்ற நேயர்கள் பெயரை கடைசியில் ஆர்ஜேக்கள் சொல்ல வேண்டும். நன்றி குற்றாலம் அம்பலவாணன் அப்படின்னு தங்களுடைய கருத்தை கடிதமாக எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பிலுமே வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் இந்த டைம் நம்ம 2 மணிக்கு அன்பின் வரிகள் அப்படின்னா அதுக்கு முன்னதாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் வந்து வாசிக்கப்படும். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9444-330-794 9443-6074. 9443-6074.

அதே மாதிரி இரண்டு நேயருக்கு அப்புறம் ஒரு பாடல் போடுறீங்க, அது பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில நேயர்களுக்கு பாடல் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாலும் சில பேத்துக்கு பிடிக்காது. அதனால் ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணி சமமாக கொண்டு போகணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதனால தான் இரண்டு நேயர் ஒரு பாடல் அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. பொதிகிதுமை நிகழ்ச்சியிலையுமே பார்த்தீங்கன்னா, இறுதியாக வந்து ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றது யார், ஒரு மதிப்பெண் பெற்றது யார் அப்படிங்கிறத நம்ம வந்து இறுதியில் வாசிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த கடிதம் 3/8/2026 அன்று நேயர் தொகுப்பாக மேலக்கூனியூர் தேவசகாயம் அவர்கள் தொகுப்பில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் தேன் சிந்தும் மலை போல் இருந்தது. மேலும் அடிக்கடி கேட்காத பாடல்கள் தேர்வு செய்தது பாராட்டுக்குரியது. அறிவிப்பாளர்கள் அவருக்கே ஏற்ற பாணியில் பேசி அசத்தினார்கள். அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி. அடுத்த யாருடைய கடிதம் அப்படின்னு கேட்குற முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 2:44. பாராட்டாக இருந்தாலும் சரி, கருத்தாக இருந்தாலும் சரி, நேயர்களே, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதமுமே எங்களுக்கு பொக்கிஷம் தான். அந்த பொக்கிஷங்களில் நம்ம ஒவ்வொன்றா வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கல்லடை குறிச்சிலேருந்து ஆர் ரமேஷ் இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. நீண்ட நாட்களாக எஃப்எம் கேட்கும் நேயர் நான். 2/8/2026 அன்று பொதிகை தும்பியில் மாலை 4 மணிக்கு ஒரு நேயர் பங்கு பெற்றவுடன் ஒரு பாட்டு என்று ஒளிபரப்பி டென்ஷன் ஆக்கிவிட்டார்கள். பொதுவாக 2 நேயர்கள் பேசின பிறகுதான் ஒரு பாட்டு போடுவார்கள். ஆனால் இன்று அடிக்கடி பாடல்கள் ஒளிபரப்பியது வருத்தத்தை தந்தது. நிகழ்ச்சி நடத்தும் நெறியாளர்கள் விருப்பப்படி பேசிக்கொள்ளலாம், பாடல்கள் ஒளிபரப்பலாம் போல தெரிகிறது. அன்று ஒளிபரப்பான பாடல்கள் நன்றாக இல்லை அப்படின்னு அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு இசையமைப்பாளர்களின் பாடல்கள் அதிகம் ஒளிபரப்பாமல் எல்லா இசையமைப்பாளர்களின் பாடல்களும் ஒளிபரப்ப வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கய்யா, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் நேயர் கேட்குற மாதிரி இருக்குது, நாமளும் ஒரு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ 2 வினாக்களும் விடைகளும் அங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறமா நாம் வந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறோம். சில நேயர்கள் வந்து பாட்டை வந்து அதிகமாக விரும்புவாங்க. அதனால் நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எங்களுக்குன்னு வரைமுறைகள் எல்லாம்

எல்லாமே இருக்குது, அதுபடி தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இறுதியாக நீங்கள் சொன்ன கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஒரு இசையமைப்பாளருடைய பாடல்கள் அதிகமாக ஒளிபரப்பின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு இனி வரும் நாட்களில் நாங்கள் திருத்திக்கிறோம். அடுத்த கடிதம் எழுதியிருக்காங்க விழுப்புரம்லேருந்து. விழுப்புரம் தெள்ளாறு, நான் பானு. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நாடக விழா 2026 தங்கள் நிலையம் 30/7/2026 வியாழன் இரவு 8:30 தயாரித்தளித்த தென்னவன் கண்ட திருக்கோவில் நாடகத்தை ஆசிரியர் அற்புதமாக எழுதியிருந்தார். போரும் பூசலுமற்ற தெய்வீக வாழ்வை பராக்கிரம பாண்டியன் வாழ வேண்டும் என அவன் குரு அறிவுறுத்தியும் போர் போர் என கர்வத்தோடும் பேராசையோடும் வாழ்கின்றான். காசிக்கு சென்ற அவன் பெற்றோர் உடன் வந்த வீரர்களோடு மறைந்து விடுகிறார்கள். வீரர்களின் மனைவி, தாய், உற்றார், சகோதரிகள் துன்பம் அடைவதைக் கண்டு மன்னன் வருந்த குருவின் ஆணையின்படி காசியிலிருந்து ஒரு பிடி மண் கொண்டு வந்து கோவிலை கட்டுகிறான். பின்னாளில் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்வோருக்கு என்று பணிவான வணக்கம் என கல்வெட்டும் எழுதப்படுகிறது. நாடகம் நன்றாக நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த நாடகத்தை வந்து கிளியராக கேட்குறதுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்கய்யா, நீங்கள் சொன்னது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். இனிமேல் வரக்கூடிய நாடகங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நாங்கள் வந்து உங்களுக்கு நாடகத்தை தெளிவாக கேட்குற மாதிரி எங்களுடைய ஒலி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த கடிதம் வீரவனலூர்லேருந்து லக்ஷ்மணன். இவங்க எழுதியிருக்காங்க சுகுமார ராகங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரே ஒரு சொல்லை மையமாக கொண்டு திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள 15 முதல் 20 பாடல்களை தேர்வு செய்து எழுதி அனுப்புவது என்பது எளிதான செயல் அல்ல. 7 முதல் 8 பாடல்கள் வரை உடனடியாக கிடைத்துவிடும். மீதி உள்ள 12 முதல் 13 பாடல்களை தேர்வு செய்து எழுதி அனுப்ப அதிகமான நினைவாற்றல் தேவைப்படும். இதை உணர்ந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் பாடல்களின் தொகுப்பை எழுதி அனுப்பிய நேயர்களை பாராட்டி அன்பின் வரிகள். நிகழ்ச்சிக்கு கடிதம் அனுப்பி வரும் நேயர்கள் கோவில்பட்டி குமார், மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, நெல்லை டவுன் கருப்பசுவாமி, மேலச்சுவல் முருகன் மற்றும் சிவக்கலை தாமஸ் ஆகியோருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க வீரவநல்லூர்லேருந்து லக்ஷ்மணன். நேர்களையே, உங்களுடைய ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளும் உற்சாகம் தர ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு கடிதமுமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி கடிதங்களை நாம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்து நிகழ்ச்சியில் பாடலும் உங்களுக்காக வந்துட்ருக்கு. பாடலை தொடர்ந்து என்ன கடிதங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்கு படையப்பா திரைப்படத்திலேருந்து பாடல்.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் எழுதியிருக்காங்க அம்பா சமுத்திரத்திலேருந்து எஸ் முருகன். தற்போது ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய அபிப்பிராயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். பொதுவாக நிகழ்ச்சிகள் நன்றாக உள்ளது. நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது சில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நன்றாகவே உள்ளது. மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் பொதுகி தும்பி நிகழ்ச்சியை பற்றி சில கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரம் அதிக சிரிப்பாகவே உள்ளது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்கய்யா, இது வந்து ஒரு கேம் ஷோ, ஆனால் வந்து சிந்தனையோடு சிரிப்பையும் இனி கொடுக்குறது, சிரிப்போடு சிந்தனையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பகல் 11 மணிக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் நல்ல தகவல்கள் உள்ளது. ஆனால் ஒரு வாரம் கவனித்து பார்த்ததில் ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் பாடல்களை அதிகம் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: சில நேரம் அதிக சிரிப்பாகவே உள்ளது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா, இது வந்து ஒரு கேம் ஷோ, ஆனால் வந்து சிந்தனையோடு சிரிப்பையும் இனி கொடுக்கறது, சிரிப்போடு சிந்தனையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பகல் 11 மணிக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் நல்ல தகவல்கள் உள்ளது. ஆனால் ஒரு வாரம் கவனித்து பார்த்ததில் ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் பாடல்களை அதிகம் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வரும் காலங்களில் நிறைய நீங்கள் விரும்புகிற மாதிரி நிறைய இசையமைப்பாளர்களுடைய பாடல் உங்கள் காதுகளை வந்து சேரும். அதே மாதிரி மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அதில் உள்ள வசனங்களை ஒலிபரப்பி நேரத்தை வீணடிக்கிறார்கள். அதை தவிர்த்த பாடல்களை மட்டும் ஒலிபரப்பினால் 3-4 பாடல்களை கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அது நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த வசனங்களை ஒலிபரப்பிட்டுருக்குறோம். நீங்கள் வந்து அந்த டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா பாளையங்கோட்டையிலிருந்து சி கே தினகரன் இவங்க எழுதியிருக்காங்க. ஐயா, சிறுவயது முதலே கிட்டத்தட்ட 45 வருடங்களாக நமது வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். எனக்கு வானொலி என்பது ஒரு உடன்பிறவா நண்பன் போல. மேலும் தினமும் காலை தொடக்கம் முதல் கேட்பது வழக்கம். முக்கியமாக காலை 6:45 மாநில செய்தி மற்றும் 7:15 ஆகாஷ்வாணி டெல்லி செய்திகளையும் கேட்பது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக அவைகள் என் குறிப்பிட்ட நேரத்தில் ஒலிபரப்பாவதில்லை. ஆகவே ஒருவேளை நேரம் மாறியிருந்தால் எந்த நேரம் என்பதை எனக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது கைபேசியிலோ விவரத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கய்யா, இந்த செய்திகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துல எல்லாம் செய்திகள் ஒலிபரப்பாக்கப்பட்டு தான் வருது. நீங்கள் அந்த அலைவரிசையை கேட்டு செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எஃப்எம் ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா செய்தி சுருக்கங்கள் இருக்குது. உங்களுக்கு விரிவான செய்தி கேட்கணும்னா நீங்கள் குறிப்பிட்டிருக்க அதே நேரத்தில் நம்ம மத்திய அலையில் செய்திகள் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. நிகழ்ச்சியில் அன்பின் வரிகள் கடிதம் நிறைய கடிதம் நிறைய நேர்கள் எழுதியிருந்தாங்க. நீங்கள் தர ஒவ்வொரு ஊக்கமும் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே கண்டிப்பாக எதிரொலிக்கும். அதனால் உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை தயங்காமல் எழுதுங்க. உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய பொறுப்பு, ஒரு புதிய பயணம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கடிதம் எழுதணும் அப்படின்னா உங்களுடைய கடிதம் எழுதிட்டு முகவரி சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. நிலை இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி ஆகாஷ்வாணி பாளையங்கோட்டை 6270006. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கடிதங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாசித்தேன். நான் உங்கள் லிசி ஜெகன். நன்றி நேயர்களே, இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள இராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள

ஒலிம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் பிற்பகல் 3:03 ஆயாச்சு. இணைஞ்சிருக்கிறோம் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் நான் என்ன மாதிரியான பாடல்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வந்து இசைக்கருவிகளை மையப்பற்றி வந்த பாடல்கள் தான். இசைக்கருவிகளில் இன்றைக்கி வந்து மிருதங்கம் வாத்திய கருவி வரக்கூடிய அந்த இசை வரக்கூடிய பாடல்களை தான் இன்றைக்கி நான் கேள்விகளாக கொடுக்க போகிறேன். நேர்களே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு திரையறிவு நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம். வணக்கம். உங்கள் ரேடியோ சவுண்டை குறைஞ்சு வச்சுக்கலாமா, இல்லை ரேடியோ விட்டு தள்ளி வந்துருங்க.
2: உங்களுக்கான
1: பாடல் வந்து குடுக்கறேன், கேளுங்க.

0: அடடடடா, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. படம்
1: படம் தெரியல மேடம், ஜானகியம்மாவும் எஸ்பிவியும் படிச்சது.
0: ஆமாம், 1000 தாமரை முட்டுக்களேன்னு அழகாக அதோட கூட சேர்ந்து சூப்பராக பாடினீங்க. படம் வந்து அலைகள் ஓய்வதில்லை.
1: சரிங்க மேடம்,
0: ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க.
1: தேங்க்யூ.
0: 1000 தாமரை முட்டுகளே, வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், டவுன் கல்யாணத்தில் நடராஜன்.
0: நடராஜன் சார், ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கேட்டீங்களா எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: சிந்து பைரவி படம் தானே?
0: சிந்து பைரவி இல்ல, ரஜினிகாந்த் அவர்களோட 100வது படம். அதேதான் அதான் பாட்டு
1: பாட்டு இன்னொரு டைம் கொடுக்கலாம், அடிக்கடி கேட்ட பாட்டு தான்.
0: ஓகே, நான் கேளுங்க.

0: கேட்டால்
1: அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
2: அடிக்கடி கேட்டுறத பார்த்துதான் மனசுக்குள்ள இருக்கு தெரியல. அடுத்த நேயர்களுக்கு
1: சரி பரவாயில்ல, இப்போ உங்களுக்காகவே எல்லார் நேயர்களுக்கும் இப்போ அந்த பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஸ்ரீ ராகவேந்திர திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை.

0: 102.6.
1: திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு மிருதங்கம் இசை வரக்கூடிய பாடல்களை தான் கேள்விகளாக கொடுத்துட்ருக்கிறேன். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக அந்த மாதிரி கிளாசிக்கல் பாடல்கள், இந்த மாதிரி நடனம் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே, இந்த பரதநாட்டிய நடனங்கள்லாம் வரக்கூடிய பாடல்களில் கண்டிப்பாக மிருதங்க இசை வந்து இடம்பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் அடுத்த நேர்களுக்கு கேள்வியாக கொடுக்க போகிறேன். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உடையாம்புலியிலிருந்து பத்மா. ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க. சொல்லுங்க
2: பாப்போம்.
1: கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுவும் உங்க பத்மினி அவங்களோட நடிப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த நடனமும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து அதனுடைய வாத்திய கருவியாக மிருதங்கம் அப்படி வந்து இருக்கும். ஓகே, அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
1: சரி, ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இது
0: இதுவும் ஒரு நடனத்தை மைய வச்சு மையமா வச்சு வந்த படம்
1: தான்.
0: இந்த ரகுமான், ரகுமான் வந்து இதுல நடிச்சிருப்பாரு. அவருக்கு அப்பாவா மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு. கலைய பத்தி சொன்ன ஒரு படம். தபக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஈஸியா கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கஷ்டமா கொடுத்தீங்கன்னு
1: சொல்றீங்களா?
0: ஓகே ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் உள்ள பாட்டினா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இந்த பாடல் தெரிஞ்சால் நீங்களும் கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து.

0: திரையருவிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு மிருதங்கம் இசை வரக்கூடிய பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறேன். நேர்களை மட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பாடல் கொடுத்துருந்தேன், அது இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு நேர் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த பாடல் வரக்கூடிய நேருக்கு தெரிஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? விஜயா, உங்களுக்கு அந்த பாடல் தெரிஞ்சதா, கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க பாப்பா, என்ன
1: பாட்டுன்னு?
0: ஓகே, அந்த பாட்டு தான். சூப்பரா அழகா பாடியே காமிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் விஜயா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம், ரேடியோ சவுண்ட் கேக்குது, பேசலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், கொஞ்சம் ரேடியோ சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இல்லாட்டி ரேடியோ விட்டு தள்ளி வந்துருங்க. ஓகே சரி, உங்கள் பேர் சொல்லிடலாமா? பாப்பாங்குளத்துல இருந்து முத்து. ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு தெரிஞ்சதா? மெட்டு போடு, அதே பாட்டு தான். படம் படம் நானே சொல்லிடுறேன், டூயட் திரைப்படத்துல இருந்தா சூப்பரான பாடல், அழகா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். அதாவது இந்த சாக்ஸோஃபோன் இசை, இந்த மிருதங்கம் இசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ அதையும் அட்டகாசமா கண்டுபிடிச்சாங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், காதல் ஓவியம் திரைப்படத்துல இருந்து.

0: கேட்டுட்டுருக்கிறீங்க திரையேறவி நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையேறவி நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து முத்து பேசுறேன்.
0: முத்து, ஓகே. உங்க ரேடியோ விட்டு தள்ளி வரலாமா?
1: எடுத்துருவோம்.
0: ஓகே
1: சொல்லுங்க.
0: சரி, ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.

கிளாசிக்கல் பாடல்களுக்கு நம்ம மிருதங்கம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ஒரு ரொமான்டிக் பாடல் மாதிரி வரும். ஆனால் இதில் அந்த பாடலுடைய தொடக்க வரிகள், பல்லவி வரிகள் வரக்கூடிய இடத்துல மட்டும் மிருதங்க இசையை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பாடல் எது அப்படின்னா, உதயகீதம் திரைப்படத்திலேருந்து மானே தேனே அப்படிங்கிற பாடல் தான். நம்ம திரையரவி நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடலாம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட இணைந்திருந்தேன் நான் ஆர்ஜே ரம்யா.

0: பாட்டு
1: தெரியலையோ, கேட்ட பாட்டு தான் என்னன்னு தெரியலையோ.
0: ஆயிரம் தாமரை முட்டைக்கிளை அந்த பாட்டு.
1: இல்ல இல்ல இல்ல, அது ஏற்கனவே நமக்கு எளிவா கொடுத்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து மோகன் ரேவதி வருவாங்க ஒரு கார்ல, அப்படியே அவங்க டான்ஸ் ஆடிட்டே போற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு கார்ல போலீஸ் வருவாங்க. ஓகே, தெரியல அந்த மியூசிக் எதுவும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா. சரி,
0: ரெண்டு ஒரே மட்டுமாய் தெரிஞ்சதுன்னு பார்த்தேன்.
1: ஓகே ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ பொதுவாக

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் மாலை 4 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறோம். இது பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம வழக்கம் போல் ஜாலியாக ஃபன்னான கேள்விகளோடு கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லைனா 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. ஓகே, அவங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து இந்திரா நகர்ல இருந்து சாந்தி.
0: இந்திரா நகர்ல இருந்து சாந்தி. ஓகே, கை ஓடலையே கால் ஓடலையே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? சரி சரி, ஓகே. நீங்க வந்து யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க
1: பாருங்க, அவங்க எப்படி மாத்தி விடுறாங்க பாருங்க.
0: அதான் முதல் நேரம் வந்ததுனால உங்களுக்கு
1: ரம்யா கிட்டதான் பேசணும்னு ஆசையா இருக்குல்ல.
0: அப்படியா சாந்தி? சரி ஓகே ஓகே, முதல்ல நீங்களும் கேள்வி கேட்டுருங்க.
2: நான் இந்த பக்கத்துல மிச்சியார் இருக்காங்களா?
0: ஆமா,
2: அவங்களோட திரைப்படங்கள்ல அவரோட கதாபாத்திரம் பேர 5 பேர் சொல்லுங்க.
0: அவருடைய கதாபாத்திரம் பேர்
2: 5 பேர்
0: எம்ஜிஆர் அவர்களோட கதாபாத்திரம் பேரா? ராமு. அதுக்கப்புறம் வேற
2: படம் சொல்லுங்க.
0: ஓ, படம் பேர் சொல்லி கதை பேர் சொல்லணுமா? சமீபத்தில் அவங்க படங்கள் நான் எதையும் பார்க்கலையே. சரி, எனக்கு தெரியல. ஆ, நீங்களே சொல்லுங்க.
2: அலிபாபா.
0: ஆ சரி. ஆ,
2: திருடாதே படத்துல வந்து பாலு.
0: ஆ,
2: 1001 படத்துல மணிமாறன்.
0: ஓ, மணிமாறன், சூப்பர்.
2: அப்புறம் தெய்வத்தாய் படத்துல மா

0: ஓ மாறன்,
1: எவ்வளவு பயங்கரமான ரசிகையா இருக்கிறாங்க பாருங்களேன்.
2: என்ன உயிர் உயிரே விட்டுருவோம்.
0: சரி, அடுத்து அன்பேவா படத்துல
2: தங்கம்.
0: எங்கள் தங்கம் படத்துல இருந்து
2: தங்கம்.
0: தங்கம், ஏ இப்படி படம் பேரா வர்ற பேரு பேர் வந்தா ஈஸியா இருக்கும் போலயே. பரவாயில்ல, பயங்கர ப்ரிப்பரேஷனா இருக்கு. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. உங்களுக்கு பழைய படத்துல இருந்து கேள்வியா? சரி, இல்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விடுகதை கேட்கலாம் அப்படின்னு
2: இருக்கிறேன்.
1: சும்மா ட்ரை பண்ணலாம், கேம் தானே.
0: ஈஸியாதான். காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காத மரம், அது என்ன மரம்? இந்த மரத்துல, இந்த மரத்துல இருந்து காய் காய்க்கும் ஆனா வந்து பழம் பழுக்காது.
2: தென்னை
0: மரம் சொல்லலாம், ஆனா நான் நினைச்ச மரம் அது இல்லையே. நான் நினைச்ச மரம் இருக்கு சொல்லுங்க. இது வந்து ஒரு காய்கறி. பனைமரம், பனம் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பழம் வருதே. ஆமா, இது வந்து ஒரு காய். நீ
1: காய்கறி சொல்றாங்க.
0: ஆமா,
1: நீட்டமான்னு சொல்லிட்டாங்க.
0: நீட்டமா வளரும். ஆமா, முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கிறீங்க. போதிகை தும்பி உஷா அடுத்து கேள்வியோட தயாராக வந்திருக்காங்க. அடுத்த நேர் யார் அப்படின்னு சந்திச்சில்ல. வணக்கம்.
2: வணக்கம்.
3: மாலை நிகழ்ச்சியை ரம்யமாக வழங்கிட்டு ரம்யா மேடத்துக்கும் எஃப்எம் கோயில் உஷா மேடத்துக்கும் வணக்கம்.
2: ஐயோ தப்பு தப்பு
3: அஞ்சுதையர் பார்க்கிறது வசதா பேசுற நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வானத்தை
2: போல
1: இன்னொன்னு விஜயகாந்த் மீனானா வேற என்ன பாட்டு இருக்கு?
3: உழவு பாக்குறது ஒரு படம்.
2: உழவு பாக்குறது படமா?
1: உழவாளியா?
3: இல்லை
1: எனக்கு தெரியலையே.
2: சரி தெரியல வசந்தா, நீங்களே சொல்லிடுங்க.
3: அப்படின்னு
2: வார்த்தை வர்ற பழமொழி ஒரு 5-6 சொல்லுங்களா பாக்கலாம். சினிமா சம்பந்தப்பட்டதா? சரி ஒரு நாப்பிரல் வாக்கியம் சொல்லலாமா?
1: அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க
2: திருப்பி சொல்லணும். சரிங்களா? பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு.
3: பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு.
1: அவ்வளவுதான்.
2: வேகமா.
3: பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு. பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு.
2: இன்னும் ஒரு டைம் வேகமா நிப்பாட கூடாது.
3: பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு. பழுத்த பழம், பிழிந்த சாறு, எடுத்த பழச்சாறு.

0: பழுத்த பழம், சிலந்த சாறு, எடுத்த பழச்சாறு.
1: சூப்பர் சூப்பர்,
2: நல்லாவே ஜூஸ் போட்டீங்க.
1: நிறைய
2: விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அதையும் வந்து நிறைய கேள்விகளா கேட்கலாம், விளையாடலாம் ஜாலியா. இப்ப தீனா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதுகை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும். மாற்றி மாற்றி கேள்வி பதில்களோட ஜாலியாக போயிட்டுருக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியில். இப்போ அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சூப்பராக
2: இருக்கும். யார் இங்கேருந்து?
1: முருகன்.
0: முருகன்.
2: செவல் முருகன். பாட்டு
0: பாட சொல்லுவான், அதனால தயாரா இருக்க. நீங்க அதாவது சொல்ல போனா அவங்க தான் தயாராகணும், பாட்டு பாடுவீங்க. நீங்க பாட்டு தானே கொண்டு வந்திருக்கீங்க? பாட்டு இல்லையா? நான் தப்பிச்சிட்டேன், நான்
2: தப்பிச்சிட்டேன்.
0: சரி ஓகே, கேள்வி கேளுங்க. ஏதோ பயங்கரமா ப்ரோ பண்ணிட்டு வந்து முதல்ல நான் கேட்கணுமா? சரி. அதாவது என்னன்னா, எனக்கு இரண்டு எழுத்து பெயர், என் வீட்டுக்காரருக்கு மூன்று எழுத்து பெயர், நாங்கள் யார்? இருந்தது நாங்கள் வந்து ஒரு பறவை இனம், சரிங்களா? சொல்லுங்கள். எனக்கு இரண்டு எழுத்து பெயர், என் வீட்டுக்காரருக்கு மூன்று எழுத்து பெயர், நாங்கள் யார்?
2: ரொம்ப ஈஸி, கண்டுபிடிங்க. நானே கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நாங்கள் வந்து ஒரு பறவை இனம்.
1: கழுகா?
0: கழுகு இல்லையா? அப்போ அதில் கழுகில் ஆண் கழுகு பெண் கழுகுன்னு வித்தியாசம் இல்லையே? இது வந்து நம்ம ஆண் பெண்ணுக்கு நல்லா வித்தியாசமாகவே சொல்லுவோம் பறவைகளில்.
1: சிட்டுக்குருவியா?
0: சிட்டுக்குருவி இல்லையே. ரெண்டு எழுத்து, இன்னொன்று மூணு எழுத்து.
2: சிட்டுக்குருவி எத்தனை எழுத்து வருது இல்லை?
0: ஆமாம்,
2: ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து.
0: நம்ம எல்லாரும் நேரம் முடிய போகுது, நம்ம எல்லாரும் வளர்ப்போம். கிளி இல்லையே?
2: கிளினா மொத்தமா கிளி தானே. இதுல வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு பேரு, ஆணுக்கு வந்து ஒரு பேரு.
0: ஆமா, முட்டை போடும்.
2: கோழி.
0: கோழி, சேவல். கோழிக்கு ரெண்டு எழுத்து, சேவலுக்கு மூணு எழுத்து. ஓ சரி,
2: டைம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்களே.
0: சரி ஓகே, கோழி சொல்லிட்டீங்க, சேவல் சொல்லல. இப்ப நான் தானே சேவல் சொன்னேன் அப்பனா. சரி ஓகே, உங்க கேள்வி.
2: சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
1: ரெண்டு எழுத்து சொல்லு மேடம்.
0: சரி,
1: அந்த இந்த ரெண்டு எழுத்துல வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்ல,
0: ரெண்டு எழுத்து சொல்ல எல்லாமே இருக்குமா?
1: ஆமா, உடம்புல எல்லாத்துக்கும், எல்லா நாட்டிலும் இருக்கும்.
0: எல்லா நாடு
1: எழுத்து விட்டுதுனா உடல் உறுப்பை குறிக்கும்.
0: உடல் உறுப்பை குறிக்குமா? ஒரு எழுத்து உடல், ஒரு உடல் உறுப்பை குறிக்கும்.
1: ரெண்டு எழுத்து மேடம்.
0: ஆ சரி,
1: அந்த எழுத்துல வந்து ரெண்டு எழுத்துல வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்.
0: எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஆ ஒரு எழுத்து எடுத்துட்டா அது உடல் உறுப்பை குறிக்குமா? ஓகே,
2: ஒரு எழுத்தை எடுத்துட்டா உடல் உறுப்பை குறிக்குமா?
0: கண்ணு, பல்லு, வாய்,
2: இருக்கிற எல்லா உறுப்பையும் யோசிச்சுட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா, எல்லார்கிட்டயும் இருக்கும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னவாக இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கா? இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியலையே. ஆ தெரியும், கை. நம்ம கிட்ட இருக்கிற உறுப்பு கை.
2: ரெண்டு எழுத்து சொல்லு.
0: ரெண்டு எழுத்து சொல்லுனா ஓகே, நேரம் முடிஞ்சாச்சு. சரி, நீங்களே சொல்லிருங்க பதில. கைதான்.
2: அது ரெண்டு எழுத்து சொல்லுன்றீங்க.
0: உறுப்பு கை.
2: சூப்பர்
0: சூப்பர். நான் கூட நீங்க பாட்டு கொண்டு வந்துருவீங்களோ அப்படின்னு பதறினேன், இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, பாட்டு இன்னொரு நாள் வச்சுப்போம். சரி சரி.

0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. கை ரேகை மறப்பீங்களா?
1: மறக்கவே மாட்டோம்ல, எல்லார்கிட்டயும் இருக்கு.
0: எடுத்துட்டா
1: ஊழா உடம்புல இருக்கு.
0: ஓகே சரி, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அள்ளி தந்த வானம் திரைப்படத்துலேருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில் பாடல்.

0: பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: சிவா.
0: சிவா அம்மாட்ட கேக்குது.
2: எங்க இருந்து?
1: கேடிசி நகர்.
0: ஆ,
2: கேடிசி நகர்.
0: ஓகே சிவா, தயாரா வந்திருக்கீங்களா?
2: கேளுங்க பாக்கலாம்.
0: முதல்ல நீங்க தான் கேட்கணும்.
2: சரி, வீடு அப்படின்னு தொடங்குற பழமொழி ஒரு ஆறு சொல்லுங்க.
1: வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு
0: ஒண்ணு. சரி, ஒண்ணு
1: வீட்டை கட்டிவார் காயணத்தை முடிச்சுப்பார்.
0: ரெண்டு
1: தல வீட்டுல எடி வெளியில
0: குடிப்பாங்க.
2: டைம் முடிய போகுது.
0: மூணு சொல்லிட்டாங்க, இன்னும் ரெண்டு மட்டும் எப்படியா சொல்லிருங்க.
2: அர்த்தம்ல தெரியலையா?
1: வீடு.
2: இன்னொரு ஒரு பழமொழி அடிக்கடி எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
1: அரிச்சந்திர வீட்டுக்கு
2: அடுத்த வீடு சொல்லுவாங்களா?
0: தெரியாது. அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்க
2: வீடு அப்படின்னு. சரி சரி, ஓகே.
0: இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து 70% தாண்டிட்டீங்க.
2: சூப்பர் சூப்பர்
0: சூப்பர்.
2: சரி, நீங்க கேளுங்க.
1: அந்த பூ பேர் டைட்டில் அடிச்சு அந்த படம் வாங்கி கொடுங்க.
0: பூ பேர், அதாவது பூ பேர்னு வரணும், அதாவது ஏதாவது பூக்களோட பேர்ல வரணுமா இல்ல பூனு வரணுமா?
1: பூ பேர் வச்சு வந்திருக்கீங்களா? ஒவ்வொரு பூ பேர்.
0: சரி, ஒவ்வொரு பூ பேர்ல ஒரு.
2: செம்பருத்தி, ரோஜா.
1: ரெண்டு.
2: கரிசக்காட்டு பூவே.
0: பூ பேர் இல்ல,
2: பூ இல்ல.
0: எத்தனை சொல்லணும்?
1: இன்னும்
0: ரெண்டு சொல்லுங்க.
2: ரோஜா கூட்டம்.
0: ரோஜா ஒரு தடவை போயிடுச்சு, அடுத்து வேற வேற பூ சொல்லுங்க.
2: வேற என்ன இருக்கு?
0: செம்பருத்தி, ரோஜா.
2: இல்லையே. மல்லிகை. மல்லிகையில் என்ன வரும்?
0: மல்லி. மல்லின்னு அடுக்கு மல்லின்னு இருக்கா?
2: அடுக்கு மல்லியா?
0: இல்லையே. ஓகே, நேரம் முடிஞ்சிச்சு. நீங்க
2: மூணு சொல்லிட்டேன்.
1: செவந்தின் இருக்கு, ஆவாரம் பூ இருக்கு.
2: ஆமல்ல, செவந்தி இருக்குன்னு ஆவாரம் பூ படம் இருக்கு. அடிக்கடி அது இல்லை பாட்டு போடுவோன்னு. சரி, ஓகே.
0: சரி, இன்னும் ஒரு பூ சொல்லுங்க பாப்போம். செவ்வந்தி, ஆவாரம் பூ,
2: நிகழ்ச்சியில
0: அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து கேட்க போறோம் அப்படின்னா, தில் திரைப்படத்துல இருந்து தான் கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஜாலியாக கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க பொதுகை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இருந்து எடுத்த நீர். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: இரு சகோதரிக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்றது யாருங்க?
2: குரும்பூர்ல இருந்து லூசியா பேசுறேன்.
1: குரும்பூர்ல இருந்து லூசியா. ஓகே லூசியா, முதலில் நீங்கள் கேள்விகளை கேட்கிறீர்களா இல்ல அவங்க கேட்கட்டுமா?
2: நீங்களே கேளுங்க.
3: நானா?
1: ஓ இப்ப நான் தான்
3: பார்த்தீங்களா, ரம்யாவோட டேர்ன். அவங்க என் பக்கம் திருப்பி விடுறாங்க.
1: சரி நீங்கள் உஷாராக இருக்கீங்களான்னு பார்த்தேன். உஷா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கீங்க போல. சரி ஓகே, நீங்கள் முதலில் கேள்விகள் கேட்கிறீர்களா நான் கேட்கட்டுமா?
2: நீங்கள் கேளுங்கம்மா.
1: நானே கேட்கட்டுமா? சரி. அதாவது இனிப்பு கட்டி ராசாவுக்கு சரிக வேட்டி மூடாக்கு, அது என்ன? இனிப்பு கட்டி ராசாவுக்கு சரிக வேட்டி மூடாக்கு. இது வந்து ஒரு ஸ்வீட் வகை தான், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கண்டுபிடிங்க.
2: பால்கோவா?
1: இல்ல,
3: மூடாக்கு சொல்லியிருக்காங்க.
1: சரிக வேட்டி மூடாக்கு, சரிக மாதிரி நல்ல பல பலன்னு மூடி இருக்கும்.
3: வரிசையா ஸ்வீட்டை சொல்லுங்களேன் லூசியா.
1: ஸ்வீட்டு

0: குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சாக்லேட்டு.
0: ஆ சாக்லேட் தான், சாக்லேட் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே,
1: இது நானு
0: நீங்களும் சொன்னீங்க தானே?
2: ஆமா.
0: ஆ ரெண்டு பேரும் அட் டைம்ல சொல்லிருக்கீங்க, சேதாப்ல தான் சொன்னீங்க.
1: ஓகே ஓகே, கேளுங்க, நீங்க கேள்வி கேளுங்க.
0: ஆமா உங்களுக்கு
2: சரி. ஒரு கடி ஜோக்கு. கடல் நடுவுல சுவர் கட்டினா என்ன ஆகும்?
0: கடல் நடுவுல சுவர் கட்டினா என்ன ஆகும்? கடல் நடுவுல சுவர் கட்டினா என்ன ஆகும்?
1: கடி ஜோக்குன்னு சொல்லிட்டாங்க.
0: ஆமா, அந்த சுவர் நனைஞ்சு போயிடும். இல்ல, அந்த சுவர் வந்து கரைஞ்சு போயிடும். கடலுக்கு நடுவுல சுவர் கட்டினா என்ன ஆகும்?
1: கடி ஜோக்.
0: அது கடல் சுவர் ஆயிரும். நீங்களே சொல்லிருங்க. கடலுக்கு நடுவுல இதை நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கடலுக்கு நடுவுல சுவர் கட்டுறதுங்கிறது கஷ்டமான காரியம் தான். அந்த தண்ணியில அடிச்சுட்டு போகாம இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா போடணும். கண்டிப்பா செலவு நிறைய தான். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. இனிமேல் இப்படி செலவு பண்ற மாதிரி பாலம் கட்டுவீங்க, சோறு கட்டுவீங்க கடலுக்கு நடுவுல
1: கேள்வி கேட்பீங்க.
0: ஆமா சரி, இப்ப பாடல் கேட்கலாம். தவசி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில வந்துட்டாங்க நீர். வணக்கம். ஸ்பீக்கர்ல போட்டு வாங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன். ஆ, போட்டீங்களா ஸ்பீக்கர்ல?
2: ஆ,
1: சரி. இப்ப பேர் சொல்லிடலாமா?
2: லலிதா.
1: ஆ, தாளியத்துல இருந்து லலிதா.
3: லலிதா,
1: ஓகே. நீ உங்களுக்கும் உஷாவுக்கு தான் இப்ப போட்டி.
2: என்ன வரம் என்னதான் கேட்டீங்க? ஒவ்வொரு பையன் ஒரு பையன் பை சொல்லுதான், ஒரு பையன் சொல்லுதான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒண்ணு சொல்லுதாங்க. அப்ப வாத்தியா சொல்லுதாரு, ஏண்டா இதெல்லாம் கேக்கீங்க? நான் கேட்டாக்க எனக்கு அறிவு வேணும்னு
3: கேப்பேன்
2: அப்படின்னு சொல்லுதாரு. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்லிருப்பாங்க?
1: அதுக்கு என்ன சொல்லிருப்பாங்க அந்த பையன்?
3: அது வந்து இல்லாதவங்கதான் கேப்பாங்க.
2: யார் யாருக்கு என்னென்ன இல்லையோ
3: அதான் இல்லாதவங்கதான் அதை கேப்பாங்கன்னு. கரெக்டா?
1: ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே.
3: சரி, உங்களுக்கு என்ன கேட்கலாம்
2: சொல்லுங்க.
3: ஈஸியா கேக்கலாமா? நான் ஒரு மூணு வார்த்தை சொல்றேன், அதுல அதை கனெக்ட் பண்ணி அந்த மூணு வார்த்தையும் சேர்த்து அதுக்குள்ள ஒரு பெயர் இருக்கு, சரியா? ஒரு நம்ம ஒரு பெயர், ஆண் பெயர், பெண் பெயர், அதுதான் ஒரு சம்திங் இருக்கு, சரிங்களா? மேகம், நீர்த்துளி, பொழிவு.
1: மேகம், நீர்த்துளி, பொழிவு.
3: பொழிவு, இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சு சொன்னீங்க அப்படின்னா ஒரு பேர் வரும், அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா.
1: இது மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரில இருக்கு.
3: மேகம், நீர்த்துளி, மேகலா. ஓகே, சொல்லலாம். நீர்த்துளி இருக்குல்ல, நீர்த்துளி, பொழிவு, மலை பொழிவு. தெரியல, டைம் இருக்கு,
1: 20 செகண்ட் இருக்கு, யோசிங்க.
3: வேற ஏதாவது அந்த வார்த்தைகளை சேர்த்து.
2: நீலா,
3: நீலா வராதுல, நீலா எப்படி வரும்?
2: வராது.
1: மேகம், நீர்த்துளி, பொழிவு.
3: பொழிவு
1: எனக்கு தெரிஞ்சது மலை தான் தெரியுது.
3: பெயர்,
1: பெயர்.
3: மேகம், நீர்த்துளி வருது, பொழிவு பொழியறது, மழை பொழிவு அப்படி சொல்லுவோம்ல, மாறி மும்மாறி பொழியறது அப்படி சொல்லுவோம்ல.
1: ஓ,
3: ஓகேவா?
1: சரி, அந்த ஒரு பேரு தான்.
3: என்னமா?
1: கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க அம்மன் பேர்ல வரும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்போம். ஆமா ஆமா ஆமா ஆமா.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இணைந்திருக்கிறோம் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியின் நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: பூச்சம் அம்மா, ரொம்ப நாளா ஆளைய காணுமே.
1: முதல் எழுத்து கிறக்கமா? முதல் ரெண்டு எழுத்து கிறக்கம். கடைசி ரெண்டு எழுத்து ஒரு மதிப்புக்குரியது.
0: ஓ, மதிப்புக்குரிய.
1: மூணையும் சேர்த்தா ஒரு ஊரு.
0: முதல் ரெண்டு எழுத்துக்கு என்ன குழு சொன்னீங்க?
1: கிறக்கம்.
0: ஓகே, நேரம் துவங்குது. கடைசி ரெண்டு எழுத்து மதிப்பு கொடுக்கறதா?
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: மதுரையா?
2: சரிங்களா?
0: வட்ட வட்ட பாய், வாழ்வு தரும் பாய், ஊரெல்லாம் சுற்றும் பாய், எல்லாருக்கும் பிடிக்கும் பாய், நம்ம அதுக்கு தான் ஓடி ஓடி உழைச்சி வாங்குவோம் பாய். அது என்ன பாய்? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து சேர்த்து போடுங்க. பாய்க்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்தா நான் சொல்கிற வார்த்தை வந்துடும். அது என்ன பாய்? வட்டமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஊரெல்லாம் சுற்றும், நம்ம சம்பாதிச்சு கையில் வாங்குவோம் பாய். அது என்ன பாய்?
2: பாருங்க,
0: போங்க. நான் கொஞ்சம் உங்க கேள்வியை சுருக்கமா சொல்லிருந்தேன், நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாழ்த்துக்கள். நிறைவான நேர அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி
2: ரம்யா.
0: ஆமாம், விடுகதையும் புதிருமாக இன்றைய நிகழ்ச்சி அமோகமாக சென்றது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் தான் வழக்கம் போல வின்னர். இந்திரா நகர்லேருந்து சாந்தி, பார்க்கனேரிலேருந்து வசந்தா, மேலசேவல்லேருந்து முருகன், கேடிசி நகர்லேருந்து சிவா, குறும்பூர் லூசியா, தாளியூத்து லலிதா, விஎம் சித்திரம், அம்புஜம் அம்பலவாணன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட, கேட்டு ரசித்த, ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லா நேர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஆர்ஜே ரம்யா,
2: அனுஷா.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது ரன் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ராணுவம் பொதுமக்களுக்கிடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், சசிகுமார் முகுந்த், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1967 வெளிவந்த படங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த காலத்தில் புராண கதைகளை மையப்படுத்தி நிறைய சினிமா படங்கள்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு குறிப்பிடும்படி சொல்லணும்னா அந்த பக்த பிரகலாதா படம். அரக்கனான ஹிரண்யன் இவருடைய எதிரி விஷ்ணு, ஆனால் அவருடைய மகன் பிரகலாதன் விஷ்ணுவினுடைய தீவிர பக்தனாக இருக்கிறாரு. நீ விஷ்ணுவை மறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பாரு, அவர் கேட்குறதாவே இல்லை பிரகலாதன். அதனால் என்ன பண்ணுவார், பிரகலாதனை தூக்கி மலை உச்சிலேருந்து கீழே தூக்கி போடுவாங்க, நெருப்புக்குள்ளே போடுவாங்க, பாம்பு அவர் கழுத்தில் விடுவாங்க, கதையால் போட்டு அடிப்பாங்க, யானையை போட்டு மிதிக்க வைப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் இருந்து விஷ்ணு வந்து பிரகலாதனை வந்து காப்பாத்திடுவார். கடைசியில் விஷ்ணு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு பிரகலாதன் சொல்ல கதையால் தூணை அடிப்பார் ஹிரண்யன். அதிலிருந்து சிங்கத்தலையும் மனித உடலுமா விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செய்வார். இது தாங்க படத்தோட கதை. ஈஸ்ட்மேன் கலரில் இந்த படத்தை எடுத்துருந்துருப்பாங்க அந்த காலத்தில். அதுவும் மிகப்பெரிய செட்டு போட்டு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தாங்களாம். ஆரம்பத்தில் தெலுங்கு மொழியில் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ஹிரண்யனா எஸ்வி ரங்காராவ் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி நடிச்சிருப்பாங்க. பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா இதில் நாரதர் வேஷத்தில் நடிச்சிருப்பார். இந்த பிரகலாதன் வேஷத்தில் குழந்தை நட்சத்திரமாக ரோஜா ரமணி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய வந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்காகவே அவங்களுக்கு தேசிய விருதும் கூட கிடச்சிருக்கு. ஸோ படம் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சது. இதே படத்தை நம்ம ஏன் தமிழில் மறுபடியும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எஸ்வி ரங்காராவ் என்னம்மா நடிச்சிருக்காங்கயா, நம்ம போய் மறுபடியும் எடுத்தால் இந்த மாதிரி கிடைக்குமா, பேசாட்டு நம்ம இதை வந்து தமிழில் அப்படியே டப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதன்படி வசனகர்த்தா ஆரூர் தாஸ் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை எழுதி கொடுத்தாரு. இந்த படத்தில் வர்ற காமெடி காட்சிகளை மட்டும் நம்ம வந்து தமிழில் மறுபடியும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎஸ் பாலையா, அந்த காலத்தில் ஏ கருணாநிதி அப்படின்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார். ஸோ இவங்களை வச்சு காமெடி காட்சிகளை மட்டும் தனியாக அதே செட்டில் அதே நடிகர்களெல்லாம் வச்சு மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்காங்க தமிழில். அதனால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த டிஎஸ் பாலையா கருணாநிதி வரக்கூடிய காட்சிகள் எல்லாருமே நல்லா தமிழில் பேசி நடித்தது வந்து தெளிவாக, அவங்க வாயசிக்கிறதுலாம் தெளிவாக தெரியும். மற்ற காட்சிகள்லாம் அப்படியே டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ பக்த பிரகலாதா திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கிறோம். படமும் பாடலும் நிகழ்ச்சியுடன்

அன்னையும் தந்தையும் நான்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் கேட்டுட்ருக்குறோம். பொதுவாக ஒரு படத்துக்காக பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே செட்டிலே வேறு ஏதாவது படங்களையும் ஷூட் பண்ணுறது வழக்கம். அப்படித்தான் ஒரு ஹிந்தி படத்துக்காக ஒரு பெரிய வீட்டு செட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. சரி, அதே இதை அதே செட்டில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம ஏன் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்த படம் தான் அதே கண்கள். ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்த படங்களில் ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னா இந்த அதே கண்கள் படத்தை சொல்லலாம். ஹீரோயின் வீட்டில் கொலைகள் நடக்குது. அது முகமூடி அணிந்து வரக்கூடிய அந்த கொலையாளியோட கண்களை மட்டும் ஹீரோ பார்த்துறாரு. அந்த கண்களை வச்சு யார் கொலையாளி அப்படின்னு எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, ஹீரோயின் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் அந்த முகமூடி அணிஞ்சு வரக்கூடிய அந்த வில்லன் யார் அப்படிங்கிறதே ரொம்ப சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த படம் முழுக்கவே. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது கூட இந்த படத்தை பார்த்து செல்லும் ரசிகர்கள் படத்தின் முடிவை புதிதாக படம் பார்க்க வரும் யாரிடமும் தயவு செய்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு எழுத்து வடிவமாகவும் வாய்மொழியாகவும் இந்த திரையில் வந்து காட்டியிருப்பாங்களாங்க. அந்தளவுக்கு அவங்க சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்புறம் இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளும் சூப்பராக இருக்கும். அதுவும் நாகேஷ் அவர்கள் பெண் வேஷத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அது போக இதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான நடன காட்சி வரக்கூடிய ஒரு பாட் இருக்கும். அதுவுமே இந்த படத்தோட வெற்றிக்கு கூடுதலாக பலம் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். வாலி அவர்கள் இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஓஹோ எத்தனை அழகு 20 வயதில் அப்படிங்கிற பாடலாம் மைசூர் பிருந்தாவன் கார்டனில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிருந்தாவன் கார்டனில் அந்த நைட் நேரம் தான் அந்த நீர் ஊற்றுகளில் வண்ண வண்ண விளக்குகளை ஒளிர விட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இவங்க போனதோ பகல் நேரத்தில். என்ன பண்ணுறது, கலர் கலராக வேணுமே நீர் ஊற்று அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்களாம், கலர் கலர் பவுடரை அப்படியே பம்பு மூலமாக தூவி கலர் கலராக நீர் ஊற்ற வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அந்த பாட்டையும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். சரி, இப்போ அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா? அந்த பாட்டு தான்.
2: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள்.

0: பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.
1: நேரம் மாலை 5:15 ஆயாச்சு. கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளிவந்த படங்களையும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய படம் தான். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் தெய்வத்தாய் நான் ஆணையிட்டாள். இந்த ரெண்டு படங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மூன்றாவது படம் தான் காவல்காரன். எம்ஜிஆர் அவர்களுக்கு குரல் மாறுச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில், அப்போது அந்த குரல் மாறின பிறகு அவர் டப்பிங் செஞ்சு நடித்து வெளியான படம் தான் காவல்காரன். இதில் வந்து எம்ஜிஆர் வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார், அதுவும் ரகசிய போலீஸாக நடிச்சிருப்பார். அவர் அம்மாவுக்கே ஒரு போலீஸ்னா தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்பியார் தான் வில்லன், அவருடைய பொண்ணு ஜெயலலிதா. அங்கே அந்த பங்களாவில் ஒரு கொலை நடக்குது, அதை பற்றி துப்பறியறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்பியார் வீட்டு கார் டிரைவராக வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இதுதான் அந்த காவல்காரன் படத்துடைய கதை. அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் மாறி இருக்கிற விஷயம் அப்போ தமிழ்நாடு முழுக்க தீயாக பரவிச்சு, அதனால் கூட்டம் கூட்டமாகவே குடும்பம் குடும்பமாகவே மக்கள் வந்து இந்த காவல்காரன் படத்தை வந்து பார்த்தாங்களாம். மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது இந்த படம். இந்த படத்தில் கட்டழகு, தங்கமகள், மெல்லப்போ மெல்லப்போ, மெல்லிடையாளே, நினைத்தேன் வந்தாய் 100 வயது, காது கொடுத்து கேட்டேன், குவா குவா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். MS விஸ்வநாதன் இசையில் இப்போ பாடல் கேட்கலாம். TM சவுந்தரராஜன், P. சுஷீலா குரலில் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அந்த ஆண்டில் வெளிவந்த காமெடி மாயாஜலம் இரண்டும் கலந்த கலவையாக ஒரு படம் வெளியாச்சு, அதுதான் பட்டணத்தில் பூதம். 1964 வெளிவந்த பிராஸ் பாட்டில் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க படத்தின் தழுவல் தான் இந்த படம். இது தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி ஏப்ரல் 14 1967 வெளியிட்டிருக்கிறாங்க. ஜெய்சங்கர், நாகேஷ், கேஆர் விஜயா, வி கே ராமசாமி, வி எஸ் ராகவன் இப்படி பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருந்தாலும் கூட ஜி பூம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதமாக வர்ற ஜாவர் சீதாராமன் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய வசனத்தை எழுதினது கூட அவர் தான். ஜெய்சங்கர் நாகேஷுக்கு ஒரு ஜாடி கிடைக்கும், அதை திறந்து பார்க்கும்போது உள்ளேருந்து பூதம் வரும். ஆனால் அந்த பூதத்தை வந்து இவர் நம்பவே மாட்டாங்க. நம்ப வைக்கிறதுக்காக அந்த என்னெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: இடம் காலம் என்ற இரண்டு பரிமாணங்களுக்கும் அப்பால் பட்டவை பூதங்கள். அவைகளுக்கு எல்லாம் தெரியும், நினைத்தால் அவை எதையும் செய்யும்.
2: எதையும் செய்ய முடியுமா?
1: முடியும்.
2: என்ன முடியும்? எங்க தூக்கத்தை கெடுக்க முடியும், வேற என்ன முடியும்?
1: நண்பர்கள்

0: என்ன வேண்டும் கட்டளையிடுங்கள்.
1: என்னடா வளரா இப்படி துரத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். வெளியிருந்து நீதான் வாய்ப்பட சொல்றேன்.
2: மந்தவடியிலிருந்து மைசூர் பாக்க வாங்கிட்டு
0: இவ்வளவுதான்
1: மந்தவடி இருந்து வாங்கிட்டு வரணும். மாம்பழத்துல வாங்கிட்டு வரும் மைசூர் பாக்க எல்லா இடத்துலயும் கிடைக்குமே. இவன் இன்னும் தூரமா அனுப்பணும். திருப்பதி மலை ஏற வைப்போம்.
2: திருப்பதியிலிருந்து பிரசாதம் லட்டு வடை வாங்கிட்டு வருவியா?
0: திருப்பதி பிரசாதம் லட்டு வடை
1: முடியலன்னா வெளியே போ.
0: முடியாமல் என்ன?
3: இப்படி சொன்ன உடனே திருப்பதியிலேருந்து லட்டு பிரசாதம் வரும். அதே மாதிரி செய்தித்தாள் விளம்பரத்தில் இருந்த திருவிளையாடல் படம், எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை வந்து அப்படியே ஓடுறது. அந்த பேப்பரில் பார்க்கும்போது அப்படி வீடியோ மாதிரி ஓடும். அப்புறம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கார் அப்படியே நெஜ காராக கொண்டு வந்து நிப்பாட்டுற காட்சியாகட்டும். அப்புறம் தமிழ் சினிமாவின் முதல் ஹெலிகாப்டர் சேசிங் காட்சி இந்த படத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸில் வரும், அப்படியே ஹெலிகாப்டர் பறந்து போயிட்டுருக்கும். அதுவும் அந்த ஹெலிகாப்டருக்கு இணையாக ஜெய்சங்கரை பறக்கும் காரில் கூட்டிகிட்டு போவார் பார்ப்போமே அந்த ஜி பூம்பா. கடைசியில் அந்த ஹெலிகாப்டரில் ஃபூ ஃபூ அப்படின்னு ஊதி அந்த ஹெலிகாப்டரை ஆட்ட வைக்கிறதாகட்டும். இப்படி நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே ரசித்து எடுத்திருப்பாங்க. நாமளும் குழந்தையாக ரசித்து இந்த படத்தை பார்த்துருப்போம். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளெல்லாம் ரவிகாந்த் நிகாய்ஸ் அப்படிங்கிறவர் தான் அமைச்சிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் பாடல்களுக்கு ஆர் கோவர்தனம் இசையமைச்சிருந்தாங்க. இப்போ பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நிறமாலை 5:31 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 ஆண்டு வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். நடிகர் சிவகுமார் நிறைய படங்களில் விஷ்ணு சிவனாக நடிச்சிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக அமைஞ்ச ஒரு படம் தான் கந்தன் கருணை. திருவிளையாடல் படத்தோட வெற்றிக்கு பிறகு ஏபி நாகராஜன் இயக்கின ஒரு படம் தான் கந்தன் கருணை. இதில் முருகன் வேஷத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு அழகான இளைஞரை தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. அவ எங்கே தேடியுமே கிடைக்கல. கடைசியில் காக்கும் கரங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்த சிவகுமாரை கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜோடியாக வள்ளி தெய்வானியா ஜெயலலிதா கேஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க. சிவன் பார்வதியா ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிச்சிருப்பாங்க. ஒளவையாரா கேபி சுந்தராம்பாள் நடிச்சிருப்பாங்க. வீரபாகுவா சிவாஜி நடிச்சிருப்பாங்க. இப்போ பெரிய நடிகர் பட்டாளமே நடித்த இந்த கந்தன் கருணை படத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது ஒளவையாருக்கு தலகணம் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு முருகர் செய்யக்கூடிய ஒரு காட்சி தான் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குற காட்சி.
2: ரொம்ப தலப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உளுக்குறேன், சாப்பிடுறியா?
3: பழுத்து இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா?
2: நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும்.
3: என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா.
2: பரவாயில்ல பாட்டி, கலப்பு தினவாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு.
3: சரி போடு.
2: உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா?
3: அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம்
2: இருக்குதே, உனக்கு தெரியாதா?
3: சரி சுடாத பழமா தான் போடு.
2: சுடாத பழம் வேணுமா? போடுறேன்
3: போடுறேன். பழமெல்லாம் மண் மண்.
2: என்ன பாட்டி, பழம் சுடுதா?
1: இந்த கந்தன் கருணை திரைப்படத்தில் வந்த எல்லா பாடல்களையும் கே வி மகாதேவன் இசையமைச்சிருப்பாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் அப்படிங்கிற ஒரு பாடலை மட்டும் கொன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சிருப்பாங்க.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியுடன். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படம் சொல்லலாம், பாமா விஜயம். டி எஸ் பாலையா ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், அவருக்கு 3 மகன்கள் முத்துராமன், நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன். அவங்களுக்கு ஜோடியாக சௌகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்தி இவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு பிரபல நடிகை பாமா வந்து குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பாமாவை கவர்றதுக்காக அந்த வீட்டோட மருமகள்கள் போட்டி போட்டு ஆடம்பர பொருட்களாக வாங்கி குவிக்கிறாங்க. மகன்களும் பாமாவை கவர்றதுக்கு திட்டமிடுறாங்க.
2: நாம நம்ம வீடு இப்படியே வச்சிருந்தா பரபர பாமா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க?
3: என்ன நினைப்பாங்க? ஐயோ பாவம், இவங்களுக்கு இவ்வளவுதான் வசதி போல் இருக்கு நினைப்பாங்க.
2: அப்படி நினைக்க விடலாமா?
3: என்ன பண்ணுங்க?
4: இத பாருங்க, என்னுடைய ரிஸ்ட் வாட்ச்க்கு ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டாங்க. அத போட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்படி இப்படி எல்லாம் பேசுறேன்.
3: எப்படி
4: இப்படி
3: வர்றவங்க முன்னால இப்படி இப்படின்னா போன்னு சொல்றாங்களாக்க நினைச்சு புறப்பட்டு போயிடுவாங்க.

0: இப்படி பாமாவை கவர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு ஆடம்பர பொருட்களாக வாங்கி குவிக்கிறதுனால வீட்டில் கடன் பெருகும். டிஎஸ் பாளைய அவங்களுடைய அறிவுரை யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு கடிதம் வருது. மூன்று கணவன்களில் யாரோ ஒருத்தங்க வந்து பாமாவிடருடைய தொடர்பில் இருக்கிறதா வருது. ஆனால் பெயர் குறிப்பிடாமல் வர்றதுனால எல்லாருமே குழம்பி போகிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா தெரியும், பாலையா தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் அப்படிங்கிறது. இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கி கடைசியில் சுபம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ பாமா விஜயம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Mmm.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

நிறமாலை 5:44 நிமிடமாயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6 மத்தியலை 197 கிலோ ஹெச்சிலும் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அதுவும் 1967 தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வெளிவந்தது அப்படின்னா, சிவாஜி நடித்த இருமலர்கள், ஊட்டி வரை உறவு அப்படின்னு ரெண்டு படங்கள் வெளியாச்சு. ரெண்டு படத்துலேயுமே சிவாஜிக்கு கேஆர் விஜயா தான் ஜோடி. இது போக எம்ஜிஆர் நடித்த விவசாயி படம், ரவிச்சந்திரனுடைய நான் அப்படிங்கிற படம், ஜெய்சங்கருடைய காதலித்தால் போதும் அப்படி எல்லா படங்களும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதில் சிவாஜி கணேசன் நடித்த இருமலர்கள் படமாகட்டும், ஊட்டி வரை உறவு, இந்த ரெண்டு படமும் 100 நாட்களில் கடந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரு இரட்டை சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இரு மலர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திருமணமாகி நமக்கு குழந்தை வந்த பிறகு பழைய காதலியை மறுபடியும் சந்தித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சிவாஜியும் பத்மினியும் காதலர்கள். நான் அண்ணன் சொல்லக்கூடிய மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மினிகிட்ட இருந்து லெட்டர் வேற வழி இல்லாமல் சொந்தக்கார பெண்ணான கேஆர் விஜயாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனால் பத்மினிக்கு வந்து அவங்களுடைய அண்ணனும் மணியும் விபத்தில் இறந்து போனதால் அவங்களுடைய குழந்தையை கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக சிவாஜிக்கிட்டே இப்படி ஒரு பொய் சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியில் சிவாஜியோட பொண்ணுக்கு ஸ்கூல் டீச்சராக பத்மினி வர்றாங்க. அப்போது சிவாஜி அவங்கள பார்க்குறாங்க. சிவாஜி பத்மினி காதல் என்ன ஆச்சு, அவங்க காதல் ஜெயிச்சதா, இல்லை கேஆர் விஜயாவோட அன்பு ஜெயிச்சதா, யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா இந்த இரு மலர்கள் படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும். எனக்கு 1967 வெளிவந்த படங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் தீபாவளி சிவாஜி கணேசனுடைய இரு மலர்கள், அப்புறம் ஊட்டி வரை உறவு, இரண்டு படங்களும் வெளியாச்சு. அதில் ஊட்டி வரை உறவு இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பாலையா அவங்களுடைய அங்கீகரிக்கப்படாத மகள் தான் விஜயலட்சுமி. கேஆர் விஜயா ஆள் மாறாட்டம் செஞ்சு நான் தான் அந்த மகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலையா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரும் வந்து தன்னுடைய நண்பனுடைய மகள் அப்படின்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ளே அவரையும் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் தான் பாலையாவுடைய பையன், அவருக்கு உண்மை தெரிஞ்சிருது இது அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயாவும் சேர்ந்து அந்த உண்மையான பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சிவாஜிக்கும் கேஆர் விஜயக்கும் காதல் வருது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணான அந்த விஜயலட்சுமி, அவரும் முத்துராமன், அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் முயற்சி செய்கிறாங்க. கடைசியில் இவங்களுக்கு கல்யாணம் வருது. முத்துராமன் விஜயலட்சுமி ஜோடிக்கும், சிவாஜி கேஆர் விஜயா ஜோடிக்கும் திருமண ஏற்பாடு நடக்குது. திருமண மேடையில் பாலையா வந்து சொல்கிறாரு, அவர் தான் நினச்சிட்டு இருப்பார் இல்லையா கேஆர் விஜயா தான் அவருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது தான் உண்மை தெரிய வருது, விஜயலட்சுமி தான் அவருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு ஜோடிகளும் சேர்றாங்க. ரொம்பவே காமெடி திரைக்கதையோட இந்த படத்தை வந்து ஸ்ரீதர் அவங்க தான் இயக்கியிருப்பாங்க. தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ் நடித்த ஸ்ரீ ரங்க நீத்துலு அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த படத்தை வந்து ரீமேக் செஞ்சு அங்கேயுமே படம் வந்து வெற்றி பெற்றது. இந்த படத்தோட பாடல்களை வந்து கண்ணதாசன் எழுதியிருந்தாங்க. தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது, பூ மாலையில் ஓர் மல்லிகை, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ராஜராஜ ஸ்ரீ ராணி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்கலாம்.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1967 வெளிவந்த படங்களிலும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் கேட்டுட்ருக்குறோம். ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, முத்துராமன், மனோகர், அசோகன், நாகேஷ், மனோரமா இவங்க எல்லாரும் நடித்த ஒரு படம் தான் நான். இதுவும் 1967 தீபாவளி அன்றைக்கி தான் வெளியாச்சு. இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்க்கும்போது, அப்பாவான ராஜா அவங்ககிட்ட கோபிச்சுட்டு சின்ன ராஜா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. 15 கழிச்சும் மகன் திரும்பி வரலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் ராஜா இறந்து போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனை கண்டுபிடிச்சு சொத்துக்களை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. காணாமல் போன சின்ன ராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. நான் தான் அந்த ராஜாவினுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாவுக்கு 3 வந்து நிற்கிறாங்க. வழக்கமாக அந்த மாதிரி கதைகளில் ஹீரோ தான் வாரிசாக இருப்பார். ஆனால் இந்த 3 வாரிசு கிடையாது, உண்மையான வாரிசு வேற ஒருத்தங்க தான் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப சஸ்பென்ஸாக. இந்த படத்தில் அடிக்கடி வந்து என்னத்தை சொல்லி என்னத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பேசி கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார் கண்ணையா அப்படிங்கிறார். இந்த வசனத்தினாலே அவர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். அதுலேருந்து அவர் வந்து என்னத்தை கண்ணையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வடிவேல் அவர்களுடைய ஒரு காமெடியில் நடிச்சிருப்பாங்க. அந்த காரில் வந்து 2 போகும்போது, தம்பி நீங்கள் சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு மின்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட்சியில் வரக்கூடியவர் தான் இந்த எண்ணத்தை கண்ணையா. இந்த நான் படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பொதுவாக அப்பா மகனாக தான் ரெட்டை வேஷத்தில் நடிகர்கள் நடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அம்மா மகனாக ரெட்டை வேஷத்தில் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதுவும் கொமட்டில் குத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த கேரக்டர், அந்த அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய அந்த டயலாக் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. 175 ஓடி சில்வர் ஜூப்ளி கண்ட ஒரே படம் அந்த வருஷத்தில் அப்படின்னா அந்த நான் திரைப்படம் தான். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம்.
1: நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்

0: வந்தது வந்தோம், கண்டது கண்டோம், தந்தால் என் அடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என் அடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரிவிதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள்ள இராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தில் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பப்பார்கர், முகுந்த் ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மாலை வணக்கம். நேரமாலை 6:03. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யார் ஒருவர் நம் கஷ்டமான நேரங்களில் கூடவே இருக்கிறார்களோ அவர்களே நம் சந்தோஷமான நேரங்களிலும் கூடவே இருக்க தகுதியானவர்கள்.

0: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலையில் எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாய் இருந்தால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம்.
1: கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்.

நேரம் 6:20. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பே உருவான இறைவனை நாடினால் தவறான காரியங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்வான் வாழ்வு வாழலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். சேவை செய்திகளுடன் இடையிடையே அருமையான பாடல்களை கேட்கலாம். முதல் செய்தியாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்ற 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பேட்டையில் பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற உள்ளது. மேற்காணும் தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாமில் 8வது, 10வது மற்றும் 12வது வகுப்பு ஐடிஐ பயின்று தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள், இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு படித்தவர்கள், பொறியியல் பிரிவில் பட்டயம் மற்றும் பட்டச்சான்றிதழ் பெற்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் கலந்து கொள்ளலாம். இதில் மத்திய, மாநில அரசு மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது நிறுவனங்களுக்கு தேவையான இளைஞர்கள், இளம்பெண்களை தொழிற்பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இதில் பங்கேற்க உள்ள பயிற்சியாளர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், 10வது அல்லது 12வது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளலாம். தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்து கொள்ளவிருக்கும் தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தொழிற்பழகுனர்களை தேர்வு செய்யும் பொருட்டு ஜிமெயில் முகவரியான ric10petai@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் தங்களது பங்கேற்பினை உறுதி செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு திருநெல்வேலி பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்திற்கு எதிரில் இயங்கும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண்ணான 0462-2342-432 இந்த எண்ணிலோ அல்லது கைபேசி எண்ணான 9499-055-790 என்ற எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

இனிமையான கீதங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிலை பண்பலையில். சேவை செய்திகளில் அடுத்த செய்திகள் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு விபத்து ஈட்டுறுதி, இயற்கை மரண ஈமச்சடங்கு செலவு, உதவித்தொகை, கல்வி, திருமணம், மகப்பேறு, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தகுதியான நபர்கள் நல வாரியங்களில் உறுப்பினராக சேர்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களின் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முஸ்லீம் சமுதாய பெண்கள் மற்றும் கிறிஸ்தவ சமுதாய பெண்களின் கல்வியை இடைநிற்றலின்றி உயர்கல்வி பயில ஊக்குவிக்க வேண்டும் சங்க நிர்வாகிகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கம் மூலம் கிறிஸ்தவ வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டோர், ஏழை பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை தேவையிருப்போர், சிறு தொழில் செய்வோர் என 14

பயனாளிகளுக்கு தலா 10,000 வீதம் ரூபாய் 140,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் ராஜசெல்வி அவர்கள், மாவட்ட திட்ட அலுவலர், முஸ்லிம் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் 1-2 கௌரவ செயலாளர், கௌரவ இணை செயலாளர், உறுப்பினர்கள், பயனாளிகள் மற்றும் சிறுபான்மையின மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். நேரமாலை 6:40. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:44. சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்த சேவை செய்தி என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கான சமூக பொருளாதார ஆய்வு 2026-2027 தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்று. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்தமோகன் அவர்கள் தகவல். பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால் 81வது தேசிய மாதிரி ஆய்வு ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்றின் இடப்பெயர்வு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 16 நகர்ப்புற பகுதிகள் மற்றும் 13 கிராமப்புற பகுதிகளில் அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 12 நகர்ப்புற பகுதிகளிலும் மற்றும் 8 கிராமப்புற பகுதிகளிலும் குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 8 கிராமப்புற பகுதிகளிலும் சமூக பொருளாதார ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இடம்பெயர்வு ஆய்வு கணக்கெடுப்பிற்கு திடியூர், கூனியூர், கடையம், பெரும்பத்து, களக்குடி, தெற்கு கடையம், முன்னீர்பள்ளம், களக்காடு, செண்பகராமநல்லூர், அழகிய பாண்டிபுரம், கங்கை கொண்டான், நம்பித்தலைவன் பட்டயம், கரந்தேரி, கூடன்குளம் ஆகிய 13 கிராம மாதிரிகளிலும், திருநெல்வேலி மாநகராட்சி விக்ரமசிங்கபுரம் மற்றும் களக்காடு நகராட்சி சேரன் மகாதேவி, ஏர்வாடு மற்றும் திசையன் விலை ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் 16 நகர்ப்புற மாதிரிகளிலும் அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு கணக்கெடுப்பிற்கு சடையநேரி, வைராவிகுளம், தெற்கு வீரவநல்லூர், தெற்கு வள்ளியூர், அப்புவிளை, தோட்டாக்குடி, பாப்பன்குளம், விஜயநாராயணம் ஆகிய 8 கிராமப்புற மாதிரிகளிலும் திருநெல்வேலி மாநகராட்சி விக்ரமசிங்கபுரம் நகராட்சி ஏர்வாடி பணக்குடி வடக்கு வள்ளியூர் மற்றும் திசையன் விலை ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் 12 நகர்ப்புற மாதிரிகளில் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. மேற்படி ஆய்வுக்காக பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்ந்த அலுவலர்கள் தேர்விடப்பட்ட மாதிரி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தரவுகள் சேகரிப்பதற்காக வரும்பொழுது பொதுமக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை அளித்து நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் வசந்த கால பறவைகள் திரைப்பட பாடலை கேட்டலாம்.

நேரம் 6:51 நிமிடம். சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்னென்றால், தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் 2026-27 ஆண்டிற்கான பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சியான ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் ஆகிய கலைகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் ஆகிய கலைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 4 முதல் 6 வரையிலும், சனிக்கிழமை மாலை 4 முதல் 6 வரையிலும் நடைபெறும். கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் பகுதி நேரமாக கலை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சிக்கு 8 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் மூலம் இந்த கலை பயிற்சிக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். படிப்பு சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் கலைகளை மட்டும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு வயது ஒரு தடையில்லை. இதற்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ₹500. ஆகவே கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள், கலை ஆர்வலர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி, டி சவேரியார்புரம், சிலுவைப்பட்டி அஞ்சல், தூத்துக்குடி 2 என்ற முகவரியிலும், தொலைபேசி எண்ணான 9361-63-1-9-0 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியின் நிறைவாக கரிசக்காட்டு பூவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நிலை பண்பலை 102.6 இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். இன்று இனி 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம். 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் இடம்பெறும். கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. இதில் உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அருகே அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எழில் ராமராஜ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம், நாளைய தினத்தில் தேசிய கைத்தறி தினம் பற்றிய தகவல். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு அன்றும் இன்றும், வேலை முடிந்து வீடு திரும்பும் நபரின் எதிர்பார்ப்பு எவ்வாறு உள்ளது. 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல். 11:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடில் தில்வாரா கோவில்கள் பற்றிய தகவல். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, இதில் நீங்கள் விரும்பி சமைக்கும் உணவு எது, எதனால் என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1:00 நலம்தானா. கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் உலக தாய்ப்பால் வாரம். தாய்ப்பால் எனும் அமுது நேர்முகம் பங்கேற்கிறார் மருத்துவர் உமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேகத்தின் ஆரோக்கியம் காக்கும் தேங்காய்ப்பூ பற்றிய தகவல். 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்தி, 6:55 நிகழ்ச்சி.

குறிப்புகள். நாளை இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும். இதில் முத்தாரம்மன் கதை வெளிப்பாட்டு வழங்குகிறார் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கியச் சாரல். நாளைய இலக்கியச் சாரலில் சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பம். நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி அவர்களின் தொகுப்பு உலாவரக் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நேரம் 7 மணி 1 நிமிடம். நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு பாடலை தொடர்ந்து

நேரம் இரவு 7:07 ஆகிக்கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்க ஆர்வமாக இருப்பீங்க. பூமியில் உள்ள பெரும்பாலான ஆக்சிஜனை கடல்களே உற்பத்தி செய்கின்றனவாங்க. தேசிய கடல்சார் சேவையின்படி நமக்கு கிடைக்கும் இந்த தூய்மையான காற்று அனைத்திற்கும் தாவர அடிப்படையிலான கடல்வாழ் உயிரினங்களே காரணம்னு சொல்கிறாங்க. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் பிளாங்டன், கடற்பாசி மற்றும் பிற ஒளி சேர்க்கை உயிரினங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது அறிவியல் தகவல்கள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாஷா திரைப்படத்திற்காக.

0: ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. அறிவியல் தகவல்கள் நெல்லை பண்பலை 102.6. அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த மண் இருக்குல்லாங்க, மண், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய இந்த மண், இந்த மண்ணில் வந்து பல உயிர்களால் நிறைந்தது தான் இந்த மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மக்களை விட ஒரு தேக்கரண்டி மண்ணில் அதிக நுண்ணுயிர்கள் உள்ளது. பாக்டீரியா, பாசிகள், நுண்ணிய பூச்சிகள், மண்புழுக்கள், வண்டுகள், எறும்புகள், உண்ணிகள், பூஞ்சைகள் மற்றும் பல மில்லியன் கணக்கான உயிரினங்களும் பில்லியன் கணக்கான சிற்றினங்களும் பூமியில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு மிக அதிக உயிர்மச் செறிவை கொண்டுள்ளன என்று இந்த அறிவியல் தகவல் சொல்கிறது. நேரம் 7:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: விநாயக சரணம் பட்டப்படுறோம்.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த வாழைப்பழம் இருக்கலாங்க, இந்த வாழைப்பழங்கள் வந்து கதிரியக்க தன்மை கொண்டவையாம். அது நமக்கு தெரியுமா? இது வாழைப்பழங்களில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. இந்த பொட்டாசியம் சிதைவடைவதாலே அந்த மஞ்சள் நிற பழம் சிறிதளவு கதிரியக்க தன்மை பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த நீர், தண்ணீர் இருக்கு இல்லையா, நீர் ஒரே நேரத்தில் 3 நிலைகளில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மும்முனை கொதிநிலை அல்லது மும்முனை புள்ளி என்றும் சொல்லப்படுகிறது. பொருட்கள் ஒரே நேரத்தில் வாயுவாகவும் திரவமாகவும் திடப்பொருளாகவும் இருக்கும்.

0: வெப்பநிலை மற்றும் அழுத்தமாகும். அறிவியல் தகவலின் நிறைவு பாடலாக பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 ஆயிடுச்சுங்க. இந்த நிகழ்ச்சி நேர்களின் உள்ள கதவுகளை தட்டும் ஆசை அஞ்சல், நேர்களுக்கு பிடித்த பாடல் கடிதம் மூலம் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதில் முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் இல்லையா. முதல் பாடல் வந்து புதிய பாதை திரைப்படத்திலிருந்து இடம்பெற இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரத்திலிருந்து மீனா, குளையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். இனி தொடர்வது

இனிமையான கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாம். குற்றாலத்திலிருந்து அம்பலவாணன், மேலகரத்திலிருந்து ஜெயக்குமார், சிவகலை தாமஸ், பாளையங்கோட்டை முருகன், கலக்காடு ராஜேந்திரன், பத்தமடை மாடசாமி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், மேலகரம் பிச்சையா, ரெட்டியார்பட்டி செல்வம், முள்ளிக்குளம் மாரியப்பன் மற்றும் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலைசை மணிவண்ணன், ராணி, வகையூர் ராமசாமி, சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இத்தனை பேர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அந்த பாடல் என்ன பாடல்பா அப்படின்னு கேட்குறது தெரியுது. அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க.

நேரம் 7:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா மற்றும் மதுரை வண்டியூர் செம்மன் சாலையிலிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரித் பவஷ்யா இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாவணி கனவுகள்.

அஞ்சல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி மற்றும் தூத்துக்குடி முல்லக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், நெல்லை டவுன், கல்லணை நடராஜன் ஆகியோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

நேரம் 7:50. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் செஞ்சு கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் எண்ணை நோட் பண்ணிக்கங்க, 9443360794. இந்த எண்ணிற்கு குரல் பதிவு மூலமாக நீங்கள் இன்றைக்கி பாடலை கேட்கலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ, உங்கள் ஊர், உங்கள் பேர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதெல்லாம் நீங்கள் உங்கள் குரல் பதிவு மூலமாக நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்கள் குரலை காற்று அலைகளில் கேட்கலாம். நேரம் 7:51 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வீரபநல்லூரிலிருந்து கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி மற்றும் ராமையன்பட்டி, பாண்டி, ஜாய். தூத்துக்குடி தெர்மல் நகரிலிருந்து ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிஷா, ஜெயின், எடிடா. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊர் பாட்டுக்காரன்.

இனிய பாடல்களின் சாரலாய் வீசிக்கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து ஆதிகவி, கணேஷ், உஷா ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜகுமரன்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில்

தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 ஆண்டு வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்பு போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தக்காக்ஸை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நேரம் இரவு 8:06 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த நெல்லை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நெல்லை பண்பலை 102.6 கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணான 9443630794 இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் குரல் பதிவு மூலமாக அனுப்பலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல், அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ அந்த ஊர் பேர், உங்கள் பேர், நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதெல்லாம் தெளிவாக ஒரு குரல் பதிவு மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்கள் குரலில் நீங்களே பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. முதல் பாடலை விரும்பி கேட்கும் நேர் வருக.
2: காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துல இருந்து ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், கழுகுமலை ஜான்சி மேரி.
1: ஓகே, ஜான்சி மேரி, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் 8:13 கேட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர், அதாவது பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வாட்ஸ்அப் மூலமா கேட்கிறாங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கோயில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன். எனக்கு மணிரத்னம் படத்திலிருந்து காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகும் அந்த பாட்டு கொடுங்க. நன்றி சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் தந்துடலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மணிரத்னம். நேரம் 8:18. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல், நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்குதுங்க, சூப்பரான தூளான பாடல் வர இருக்குது. அந்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வெங்கடேஸ்வரபுரம் ஐயேஸ்வரி.
0: வணக்கம்.
1: சங்கர்குரு படத்துல இருந்து. காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ண வச்சான். இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: மலிசை வாசுதேவன், எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டிருக்கீங்க. கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வணக்கம்,
1: புதுப்பட்டியில இருந்து தாமரை செல்வி செல்வபுரணி. நாங்க எல்லாரும் கேட்கோம், எங்களுக்கு பாட்சா படத்துல இருந்து நீ என்னதான் நடையலுக்கு பாட்டு தாங்க, நன்றி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் தந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் இதோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் 8:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறீர்கள் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்கும் நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க என்றும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் மேலப்பாண்டர் மங்கலத்திலிருந்து பவானி பேசுறேன். எனக்கு சேது படத்திலிருந்து காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா.

0: ஆனந்தம் அவர்களை மட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:36 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹாய், ஹலோ, நான் மேலப்பாளையத்துல இருந்து காயத்ரி பேசுறேன். எனக்கு மனசுக்குள் எப்படி வந்தாய் அந்த படத்துல இருந்து ஒரு பார்வையிலே என்னை வீழ்த்தி விட்டாய் அந்த சாங் பிளே பண்ணுங்க. தேங்க்யூ.
0: மேலப்பாளையத்திலிருந்து காயத்ரி அவர்களே, நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு பார்வையிலே என்ற பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து எப்படி மனசுக்குள் வந்தாய், சரிங்களா? நீங்க கேட்டிருக்கிறது வந்து மனசுக்குள் எப்படி வந்தாய்னு கேட்டிருக்கீங்க. பாடலுடைய சரியான பெயர் வந்து எப்படி மனசுக்குள் வந்தாய், சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: இணைந்திருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்பு பாடல் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது, யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். விரும்பி கேட்கும் பாடல் நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். படம் நினைத்தாலே இனிக்கும். கிளாட்ஸ்டன் வீரபாண்டியன் பட்டணம். நன்றி
0: நன்றி நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு எனக்கு தெரிங்கள்.

0: ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இந்த பாடல் தான்பா. இந்த பாடலை விரும்பி கேட்கிறவரும் இவர் தான் அப்படின்னா அது யாரு? என்ன பாடல் வருது? வருக வணக்கம்.
1: பழத்திலிருந்து உசேன் பேசுறேன். எனக்கு நினைத்தேன் வந்த படத்துல இருந்து என்ன வேலை என்ன வேலை எங்கே இருந்தால் நீதான் சாங் படம்.
0: மேலப்பாளையத்திலிருந்து ஹுசைன் அவர்களுக்காக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற இருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு நேர்விருப்ப பாடல். நேரம் 8:52 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய வந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய அந்த நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலத்திலிருந்து ஜபா பேசுகிறேன் சார். சார், எஜமான் படத்தில் இருந்து ஆலப்போல் வேலைப்போல் ஆலம்பியது போல் அந்த சாங்கை போடுங்க சார். ஓகே சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:57 கொண்டிருக்கிறது. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சிங்க. நிறைவான பாடலை விரும்பி கேட்கும் அந்த நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: பிரம்ம தேசத்திலேருந்து நரிசா லட்சுமி. உசிலம்பட்டி பெண்குட்டி சாங் வேணும், ஜென்டில்மேன் மூவிலேருந்து.

நேரம் இரவு 9:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இது இடைவிடாத இசைமலை.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெல்லை பண்பலை 102.6. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நண்பர்கள் அல்லது நாடுகளுக்கு இடையிலான நேச உறவு நட்பு உறவு என்று கூறப்படுகிறது. மேலும் தோழன் என்பதற்கு நண்பன் என்றும் தோழமை என்ற சொல்லுக்கு நட்பு என்றும் பொருள் தருகிறது. நட்பு என்பது நல் என்ற பகுதியின் அடியாக பிறந்தது. நட்புக்கு உரியவரை ஆராய்தலே நட்பு ஆராய்தல் என்பதாகும். நட்டார், நட்டோர், நட்பண், நன்னு, நனி, நண்பினன், நண்பினோர், நண்பன், நல்லார், நல்லாதார் எனும் சொற்கள் இலக்கியத்தில் பயின்று வந்திருக்கிறது நட்பு பற்றியது. நட்பு என்பது அரசனுக்கு வினையிடத்து அரசனின் படைபோல உதவுவது என்று பரிமேலழகரும் நட்பின் முறைமை சொல்லுதல் என்று பருதியும் அமைச்சு, நாடு, அரண், பொருள், படை ஆகியவற்றில் படையும் பொருளும் உள்ளிட்டன நிலைநின்று வளர்வதும் இனநலன் அழிவு பெறாத நட்பை உடையவனுக்கு ஆதலின் படை செருக்கு என்பதை அடுத்தவர் வைத்தனர் என்று மண்குடவரும் நட்பிற்கு வரையறை கூறியுள்ளார். இரண்டு நண்பர்களுக்கு இடையே வழங்கப்படுவது நன்றி, திருப்பி வழங்கப்பட வேண்டியது செய் நன்றி. இருவரும் சமூகத்தில் இணையானவர்கள், இரத்த உறவுக்கு அப்பாற்பட்டவர்கள். உடைமை நாகரிக சமூகத்தில் இணையான தகுதி படைத்த இரண்டு ஆண்களுக்கிடையே ஆய்ந்து அளந்து ஏற்படுத்தி கொள்ளும் உறவுக்கு பெயர்தான் நட்பு. நட்பு என்பது நன்றி, செய் நன்றி என்னும் அடிப்படையில் செயல்படுவது என்பது புலப்படுகிறது. இவ்வாறு நட்பு என்ற சொல் குறித்து பொருள் விளக்கம் அறியப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

இலக்கியச்சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 இன்றைய இலக்கிய சாரலில் திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக, நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை யாவுல என வினவும் திருவள்ளுவர் நட்பிற்கு மிக சிறப்பாக இலக்கணம் வகுத்திருக்கிறார். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. உண்மையான நட்பிற்கு திருக்குறள் விளக்கம் தருகிறது. எப்படி என்றால், நண்பனுக்கு துன்பம் வரும்போது தானே சென்று காத்தல் உண்மையான நட்பு என்கிறது திருக்குறள். மேலும், முகம் மட்டும் மலரும்படியான நட்பு கொள்வது நல்ல நட்பாகாது, நெஞ்சம் மலரும்படியான உள்ளன்பு கொண்ட நட்பு கொள்வதே நல்ல நட்பு என்பதை, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற குறள் மூலம் நட்பின் பெருமையை உணர்த்துகிறார் திருவள்ளுவர். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நட்பு செய்து கொள்வது ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமன்று, நண்பர் நெறிகடந்து செல்லும்போது முற்பட்டு சென்று இடித்து உரைப்பதற்காகவும். இதனை நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிகன் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்ற குறள் மூலம் நட்புக்குரிய கடமையை நாம் அறியலாம். நட்பு செய்து கொள்வதற்குரிய தகுதியுடையவர்களை திருக்குறள் நட்பு ஆராய்தல் எனும் அதிகாரத்தில் கூறியிருக்கிறது. அறிவில்லாதார் நட்பு வேண்டாம் என்று கூறும் திருக்குறள் நண்பரை தெரிவு செய்யும் முன் அவரை பற்றி நன்கு ஆராய்ந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6. உயர்ந்த குடியில் பிறந்தவனும் தன்னிடத்தில் வரக்கூடிய பழிக்கு நாணப்படுகின்றவனும் ஆகிய ஒருவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் என்பதை குடிபிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு என்ற குரல் மூலம் உணர்த்துகிறது. பழகியவர் தொடர்பை சிறிதும் சிதைத்து விடாமல் காத்து வருவது நல்ல நட்பாகும். திருக்குறள் இதை குறித்து பழமை எனும் அதிகாரத்தில் கூறியிருக்கிறது. நட்பிற்குறுப்பு கழுதகமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். இந்த குறளில் நட்புக்கு உறுப்பாவது நெருக்கமாக பொருந்தும் உரிமையாகும். அப்படிப்பட்ட உரிமை செயலுக்கு உடன்பட்டவராதல் சான்றோரின் கடமை என்று விளக்குகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: சகோதரியின் பெயர் சொல்லிக்கலாமா?
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு காதலின் படுத்த வந்து என்ன
0: பாட்டு கொடுத்து கேட்டு இணைந்திருக்கிறேன்.

0: நேரம் இரவு 10:08 கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் கூறும் நபரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரிஷா மாமா படத்துல இருந்து வைகை நதி ஓரம், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருக்காங்க.

0: நேரம் இரவு 10:14 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: நான் புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார். எனக்கு மாலை சுடவா படத்துல இருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா இந்த பாட்டு வேணும் சார்.
0: ஓகே, இந்த பாடல் உங்களுக்காக தந்துடலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 10:18 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக வணக்கம்.
1: செவிட்டாத தேனமுதாய் நேரில் செவிகளுக்கு பாடல்களை வழங்கி நேரில் முகவித்துக் கொண்டிருக்கும் நெல்லைப்பண்பலைக்கும் அன்பான தோழர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இனிய இர வணக்கம்.
0: அவ்வளவுதான் வணக்கம். சொல்லிருங்க என்ன பாடல் வேணும்.
1: நவரப்புறத்திலிருந்து உங்கள் அன்பு சொன்னி
0: ஆண்டனி சார், என்ன பாடல் வேணும் சொல்லிருங்க.
1: கோழிக்கூடு திரைப்படம் சார், கிருஷ்ணசேந்தர் ஐயாவும் ஜானகி அம்மா பாடிய அது ஏதோ முகம் என்ற பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ.
0: ஓகே ஓகே, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் FM Rainbow 102.6.

0: நேரம் 10:24. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். சாத்தன்குடி பக்கம் மழை உண்டா?
1: இல்ல சார், வெயில் தான் சார். வெயில் உண்டான்னு கேட்டா ஆமன்றான்.
0: ஓகே, இப்ப நான் சரி, ஏதாவது உங்களுக்கு விருப்பமான பாடல் கேப்பீங்க இல்லையா? அந்த பாடல் கேளுங்க.
1: கேட்க போற அருமையான பாட்டு பொங்கி வரும் காவேரி படத்துல இருந்து வெள்ளி துணுக்குமணி அந்த பாட்டு கொடுத்துருவேன் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: இனிய கீதங்களாய் இசை மெட்டு போட்டுக் கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நேரம் 10:30. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: நேர்மைக்கு பலன் கிடைத்தே தீரும், ஆனால் நெடுநாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் இம்சேரத்தன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு
0: ராத்திரி வணக்கம். ராத்திரி வணக்கத்தை கட் பண்ணீங்க போலருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெட்டு வச்சிருக்கீங்க கையில. சரி சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் தந்துடலாம்.
1: சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண தூரல் போடுதே என்ற பாடல் தாங்க சார்.
0: நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க இல்லையா. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 10:35. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிலை பண்பலையில். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, இங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்க, தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம். ஓகே, அந்த நேருக்காக ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திடலாம்.

0: நேரம் இரவு 10:41. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
1: பழனி பேசுறேன் சார்.
0: பழனினே, கொஞ்சம் வானொலியை விட்டு தூரத்தில் நின்று பேசுங்களேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசினா தான் மற்றவங்க கேட்க முடியும். நீங்களும் ரேடியோவும் சேர்த்து கேட்டுக்கிட்டீங்கன்னா கேட்க முடியாது, சரிங்களா? ஓகே. என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு நடிகன் படத்தில் இங்கே நிம்மதி அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:46. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கும் நெல்லை பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் தரலாம்
1: சார்? எனக்கு விருப்பமான பாடல் வந்து சாமுண்டி படத்திலிருந்து முத்து நகையே முழு நிலவே.
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

0: நேரம் 10:52 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு
0: வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? அனைவரும் நலமாக இருக்கிறோம் சுந்தர் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜகுமாரன் படத்துல சார், சின்ன சின்ன சொல்லெடுத்து அந்த படத்தை.
0: ஓகே, அந்த பாடலை கேட்டலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 10:58. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? புல்லுக்காட்டு
0: வலசையிலிருந்து முருகேசன் சார். நீங்க வந்து புல்லுக்காட்டு வலசைங்கிறது வந்து குற்றாலம் பக்கம் இல்லையா? தென்காசி பக்கம். இப்ப மழை, அப்ப உங்க ஊர் ஒரே மழை பெய்யும்
1: நினைக்கிறேன்.
0: அப்ப கொஞ்சம் குற்றால நிலவரங்கள் கொஞ்சம் சொல்லலாமா?
1: குற்றாலத்துல எல்லா அருவியிலும் நல்லா தண்ணி
0: நல்லா
1: குளிக்க,
0: நிறைய விழுறதுனால குளிக்க விடுற இல்லையா? ஓகே ஓகே.
1: காலையில எல்லா அருவியும் விழுந்ததுன்னா ஒரு அருவியில குளிக்க
0: விடுறாங்க. பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ குற்றாலம் புல்லுக்காட்டு வலசைன்னு சொன்னீங்க, குற்றாலத்திற்கும் புல்லுக்காட்டு வலசைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும், தொலைவு இருக்கும்?
1: பழைய குற்றாலம் 4 கிலோமீட்டர்.
0: பழைய குற்றாலத்துக்கு 4 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? அப்போ அதையும் தாண்டி உங்கள் ஊர் வரைக்கும் மழை பெய்யுது, இல்லை உங்கள் ஊர் தாண்டியும் மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா?
1: எங்கள் ஊரில் மழை
0: பெஞ்சிட்டு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு சீசன் களைக்கட்டுதுன்னு சொல்லுங்கள்.
1: ஆமாம் சார்.
0: சரி, அப்போ நம்ம இந்த களைக்கட்டுறதோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லிடுங்க. பாடல் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் திறன்வெளி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்

நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:05. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தே நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:36 15 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது திரைகான முதல் பாடல், உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியே.

திரைக்காகத்தின் நிறைவாக சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திற்காக மலேஷ் எம் எஸ் விஸ்வநாதன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: agitate for their rights, but not at the cost of patients. Pursuant to the court's remarks, Indian Medical Association Senior Counsel S.U. Kamdar and President of Maharashtra Association of Resident Doctors, Dr. Atharva Shinde, agreed that the strike would be called off. While being informed that a petition challenging the registration of eligible homeopaths will with the Maharashtra Medical Council is still pending, the High Court said the concerned bench shall hear the matter and decide it expeditiously. Bullying in Arunachal Pradesh's Siang district is set to host the Asian Rafting Championship 2026 in October. Chief Minister Pema Khandu and Panchayati Raj and Rural Development Minister Ojing Tasing, the MLA of Bulang, held separate high-level meetings with key sports administrators to review preparations for the upcoming tournament to be held between October the 5th and 9th. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருப்பது இரவின் மடிகள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னப்ப தராசா, மனசுக்கேத்த மகராசா ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது என்னப்ப தராசா படத்திலிருந்து பாடல்கள்.

0: பாபா.
1: கதையா சொல்லவா?

0: said the concerned bench shall hear the matter and decide it expeditiously. Bulink in Arunachal Pradesh Siang district is set to host the Asian Rafting Championships 2026 in October. Chief Minister Pema Khandu and Panchayati Raj and Rural Development Minister Ujing Ta Singh, the MLA of Bulink, held separate high meeting with key sports administrators to review preparations for the upcoming tournaments to be held between October 5 and 9. The 5-day international event will see Asia's top paddlers compete on the Siang River, a tributary of the Siang River flowing through the Siang Valley in Bulink. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் FM கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இன்றைய நிகழ்ச்சியில் அவளுக்கென்ற ஒரு மனம், நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் ஒலிகுலா வருகின்றன. முதலில் நாம் கேட்கவிருப்பது அவளுக்கென்று ஒரு மனம் படத்தில் இருந்து பாடல்கள்.

0: வடையத்தட்ட சொல்லுவதா
1: இல்லாட்டி பத்னி?
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டെ. இப்ப அப்போனனும் எந்தെങ്കിലും ஒன்னு போட
1: பாடாம். எல்லாம் எந்த பப்பு அண்ணன் அல்லே, ஞான் கேரளம் ஆரியும் ஆவேன்.

மதன புங்காவனத்தில் மறுவும் நுழை, என்ற மனசின் கிளிவாதில் கூறக்கும் நுழை.

0: హైదరాబాదు హల్వా ఒంటికి సలవా.
1: శహబాష్, నీకు అన్నీ తెలుసే.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உணவிடும் உடல், இணைத்தே அணைத்தே மலர் தோல் பறித்தே.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை. அவளுக்கென்று ஒரு மனம், நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குப்தா. The Union Cabinet yesterday approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,731 crore rupees to boost

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். மீண்டும் கோகிலா, பன்னீர் புஷ்பங்கள் மற்றும் மௌன கீதங்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் மீண்டும் கோகிலா என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் மலேசியா வாசுதேவன்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் உமா ரமணன்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மௌன கீதங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:48, 10:00.

நிகழ்ச்சிகள் அடுத்து வரலக்ஷ்மி நமோஸ்துதே. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நேரம் 4:32:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் அடுத்து ஈசனே கோடி ராகம் பந்துவராளி, மிஸ்ரச்சாப்பு தாளம், முத்து தாண்டவர் பதம்.

நிகழ்ச்சிகள். அடுத்து ஆடமோடை கலதே, சாருகேசி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பிள்ளையார் என்ற படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: மணாலினை மங்கையின் பாக்கியம் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது பி. சுசிலாவின் குரல்.